0: இனிய
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 19 தேதி 2026 ஆண்டு மே மாதம் 9 தேதி இன்று சனிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகின்றது. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை ஆளாவிய கூழ். அதிகாரம் மக்கட்பேறு. பொருள்: தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளவாக பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:56 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்கு மர சாகுபடி முதல் பகுதி குறித்த காத்தமுத்துவின் கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். காலை 6:55 சூழல் அறிவோம். இதில் பூஜ்ய கழிவு மேலாண்மை மற்றும் இயற்கை சார்ந்த கொண்டாட்டகங்கள். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமாவினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி. லோக்நாத் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையும் மற்றும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. தேவி. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி.

காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நேரலை நிகழ்ச்சி, 11:02 முதல் 11:30 வரையும் மற்றும் 11:47 முதல் 12 மணி வரையும் மெலடி மேட்ரிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரலை நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள்.

தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:2 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சி, நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் நேரலை நிகழ்ச்சி. 5:00 அலையோடு விளையாடு, இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 மனம் விரும்புதே, மேலும் 6:20 முதல் 7:00 வரையும், 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8:00 வரையும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல். ஒன்பது 15:00 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகேஷ் நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகஹெர்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7:00 முதல் 1:00 வரையும், மணிக்குறு முறையும் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்தியும், 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்றைய சேவை செய்திகள். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்று வரும் 59வது கம்பன் விழாவில் இன்று காலை 9:00 இளையோர் அரங்கமும், 10:45 வழக்காடு மன்றமும், மாலை 5:00 கவியரங்கமும், 6:30 பட்டிமன்றமும் இடம்பெறும்.

1215 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:00 மணிக்கும் 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல். 9:00 மணிக்கு அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சல். இதில் டாக்டர் சுபாஸ்ரீ பார்த்தசாரதி பாட்டு, ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் மிருதங்கம். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. பகல் 12:00 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள்.

பகல் 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் ஜி சுப்பிரமணியன், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், இதில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் பாட்டு. 4:00 திரை இசை. 5:00 இளைய பாரதம், நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரை இசை.

7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம். சென்னையிலிருந்து அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:05 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை. ராஜ்குமார் மஜும்தார் சந்தூர் டெல்லியிலிருந்து அஞ்சல். 11:00 நிகேஷ் நிரல். 11:10 புதுவை வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: வாழ்க்கை சிறக்க, பொருளுடையதாக இருக்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ, அறவழியில் ஒழுகுதல் வேண்டும். இதனையே அறத்தால் வருவதே இன்பம் என்று திருக்குறளும், செல்வத்து பயனே ஈதல் என்று மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனாரும், வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் என்று மருதன் இளநாகனாரும் புறநானூற்றில் கூறியுள்ளது ஈண்டு நோக்கத்தக்கது. மனித வாழ்க்கை சிறந்திருக்க வேண்டுமேயானால் ஓதல், உணர்தல், ஒழுகுதல் ஆகிய மூன்று நிலைகளை அவன் கடந்தாக வேண்டும். நல்ல வாழ்க்கைக்கு அடிப்படை என்னவென்று உணராமல் நிறைவான சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனை அறிய ஓதல் அவசியமானது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது உலகநாதர் வாக்கு. ஓதல் என்பது கல்வி பயிலுதல், படித்தல், சொல்லுதல் என்ற பொருள்களை தரும். ஓதல் என்பது பொதுவாக கல்வி பயிலுதல் என்றாலும் நல் அற நூல்களை பயிலுதல் என்று நாம் கொள்ள வேண்டும். பயிலுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையோ அல்லது கலையையோ முறைப்படி பயில்வதை குறிக்கும். அதாவது உளம் கொள படித்தல் ஆகும். அவ்வாறு படிக்கும் கருத்துகளில் மனத்தை செலுத்தி அக்கருத்துகள் பற்றியே சிந்தித்து அதனோடு பொருந்திய நிலையில் பயின்ற நூல்களில் உள்ள அறக்கருத்துகளின் நுட்பமான உண்மையான மெய்ப்பொருளையும் உணர்தல் என்பதாகும். மனத்தால் ஈர்க்கப்பெறும் நல்லறக் கருத்துக்களை அதன் உயிர் பொருளை உண்மையான அறிவின் துணை கொண்டு சிந்தித்து தெளிவு பெறும் நிலையில் உண்மையை உணரும் பக்குவத்தை மனமானது பெறும். இந்த நிலையில் உணர்தல் என்பது தன்னிச்சையாக நிகழும். தக்கது எது, தகாதது எது, நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, அறம் எது, அறம் அல்லாதது எது என்பதை அறிந்து பின்பற்ற வேண்டிய மெய்ப்பொருளை பற்றி படரும் நல்ல மனம் உருவாகும் பொழுது அவரிடம் உள்ள அறியாமை என்று சொல்லும் இருள் நீங்கும். மருள் என்று சொல்லக்கூடிய மயக்கம் நீங்கும். அறிவு தெளிந்த ஞான நிலையை பெறும். இப்படிப்பட்ட நிலையில்தான் பேரின்பம் உண்டாகும். ஓதலுக்கு பின் ஒழுகல் என்னும் ஒழுக்க நிலையில் நிற்பவர் உயர்ந்து நிற்பர். மனத்தை நல்வழியில் செலுத்தி கற்க வேண்டியவற்றை கற்று அதன் உண்மை பொருளை உணர்ந்து அதற்கேற்ப ஒழுகல் என்ற மூன்று படிநிலைகளை வலியுறுத்தும் குறள்தான் கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதாகும். கற்க என்பது ஓதல் என்பதையும், கசடர கற்க என்பது உணர்தல் என்பதையும், நிற்க என்பது ஒழுகுதலையும் குறிக்கும். நூல்களை இடைவிடாமல் ஓதியும், ஓதியவற்றின் ஆழ்ந்த பொருளை சிந்தித்து உணர்ந்தும், பிறருக்கு எடுத்துச் சொல்லியும், தான் அவற்றின் வழியே ஒழுகாத நிலையில்

0: யாதொரு பயனும் இல்லை. இங்கு நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எவ்வளவுதான் நூல்களை படித்தாலும் பயனில்லை, படித்த நூல்களின் பொருளை உணர்ந்தாலும் பயனில்லை என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் பயன் எப்போது விளையும் என்ற வினா எழும். தான் ஓதி உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைத்த கருத்துகளின் வழி ஒழுகவில்லை என்றால், அதாவது தான் கற்ற கற்பித்த எடுத்துரைத்த அறங்களை பின்பற்றாவிட்டால் பெரிதொரு பயனும் இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். கற்றவாறு கேட்டவாறு அறநெறிகளை போற்றி உண்மை உணர்ந்து அதன்படி தானும் ஒழுகி பிறரையும் ஒழுகச் செய்து நல்வாழ்வு வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

நேரம் காலை 6:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இனி வருவது தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நேர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவலை நாளை காலை 8:55 கேட்கலாம். தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியிருப்பவர் எஸ் சரளா.

0: கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதியினை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து நில்லுப்பா.
2: தேக்குமரம் விசாரிக்க போன.
1: சரி,
2: ஒரு அடியே 1500-2000 சொல்றான்.
1: எப்பா தேக்குமரம் அந்த விலைதான்ப்பா விக்கும். நீ சொல்றத பார்த்தா விலை எனக்கு கம்மின்னு எனக்கு தோணுது.
2: அப்படியே சொல்றா?
1: அதை விட என்ன அதிகமா கூட விப்பாங்கப்பா.
2: அவன் சொல்ற விலைய பார்த்து எனக்கு மனசு கட்டு விட்டு போச்சுப்பா.
1: அதுக்கு நீ என்ன பண்ணணும், 2 ஏக்கர் புதுசா நிலம் வாங்கிருக்கீல்ல?
2: ஆமா.
1: 1 ஏக்கர் தேக்கு மரம் சாகுபடி செய்ய.
2: ஆனா தேக்கு மரம் சாகுபடி செஞ்சா அது பல வருஷம் ஆகும் அது வெட்டுறதுக்கு.
1: எப்பா வெட்டுறதுக்கு பல வருஷம் ஆகட்டும்.
2: சரி,
1: ஆனா பல வருஷம் கழிச்சு உனக்கு கிடைக்க போறது எவ்வளவு தெரியுமா? கோடீஸ்வரம்ப்பா, நீ கோடீஸ்வரம்.
2: அடடடா, ஆமா
1: தெரிஞ்சுக்க. தேக்கு மரம் அவ்வளவு விலை விக்குது, நீ தாராளமா செய்யலாம். அப்பப்ப உனக்கு வருமானம் வேணும்னா ஊடு பயிரா எது வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணி
2: தேக்கு மரம் சாகுபடி பண்ணும் போதே.
1: ஆமாப்பா.
2: காத்தமுத்த, நான் வீடு கட்டுறது கொஞ்சம் வருஷம் தள்ளி போட்டலாம் போடுறேன். ஆனா தேக்கு மரத்தை கண்டிப்பா விளை வைக்கிறேன்பா.
1: எப்பா தேக்கு மரம் சாகுபடியான்னு இறங்கிட்டின்னு வச்சுக்க, நம்ம மண்ணு அதுக்கு ஏத்த மண்ணுப்பா.
2: சரி சரி சரி.
1: ஏன்னா ரொம்ப கழிப்பா இருக்கிற மண்ணுல அது வளராது. அப்புறம் மண்ணுல வந்து எல்லா மண்ணும் உள்ள எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பாக்கணும். நல்லா வேறு ஆழமா போற அளவுக்கு மண் தன்மையோட இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா சில பகுதிகளில் மேல மண் இருக்கும், ஆனா 2-3 அடிக்கு கீழே பாறை வந்துடும்.
2: ஓஹோ,
1: அந்த இடத்துலலாம் தேக்கு கண்ணு வைக்க கூடாது.
2: ஓஹோ,
1: மண் வந்து ரொம்ப நல்ல மண்ணா இருக்கணும்பா.
2: காதமுத்த, அப்ப தேக்கு கண்ணு நடணும்னா நான் என்ன பண்ணணும் அதை பத்தி விவரமா சொல்லு.
1: நடுறதுக்கு முன்னாடி நீ ரகத்தை முடிவு பண்ணிக்கணும்.
2: சரி,
1: பொது தேக்கு அப்படின்னு இருக்குது, அது வந்து நம்ம பகுதியில நீ பாத்துருக்கலாம். அது சாதாரண தேக்கு தான்.
2: ஆமாமா,
1: ரொம்ப உயரமாலாம் இருக்காது. அடுத்து உனக்கு என்ன வேணும்?
2: காதமுத்த, தேக்கு கண்ணு நடுறதுக்கு கழிப்பு மண் இருக்க கூடாதுன்னு சொன்ன, வேற என்ன மண்ணுல எல்லாம் நிலம் வரும்?
1: எப்பா ஆற்று வண்டல் மணல் கலந்த நிலம். ஏன்னா நீனே பாத்துருப்ப, ஆற்றங்கர ஓரத்துல பாத்தீங்கன்னா வரிசையா அரசாங்கமே தேக்கு மரத்தை நட்டு வளர்க்குது.
2: ஆமா.
1: அப்ப அந்த இடம் நல்ல இடம். அப்புறம் செம்மண் நிலம், இது ஏற்ற ஒரு நிலம்.
2: சரி,
1: செம்புரை மண் நிலமும் நல்லா வரும். மணல் கலந்த களிமண் அதுலயும் நல்லா வரும். மண் ஆழம் குறைவாக உள்ள நிலங்கள்ல நம்ம செய்யக்கூடாது.
2: சரி,
1: கடுங்களி நிலங்கள்ல நம்ம செய்யக்கூடாது. நீர் வடியாம நிக்குது தெரியுமா, அந்த நிலங்கள்லயும் இந்த மரம் வளர்ப்பதற்கு ஏற்றதல்ல. ஓகேவா? இந்த மரம் தமிழகம், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்கள்ல வறண்ட பகுதிகளில் கூட நல்லா வளருதுப்பா. ஏன்னா இந்த மரத்துக்கு ஒளி விரும்பி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு.
2: ஓஹோ.
1: ஆமா, சூரிய வெளிச்சத்தை நல்லா கிரகிக்க கூடிய ஒரு மரம். அதனால நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த மரம் நல்லா வளரும்.
2: சரி கருத்தமுத்து, மரத்தினுடைய சிறப்பு இயல்பு எல்லாம் என்னன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
1: கருத்தமுத்து, தேக்கு மரம் இலைய உதிர்க்கக்கூடிய மர வகையை சேர்ந்தது. நவம்பர் முதல் ஜனவரி வரைக்கும் இலைய உதிர்த்து அதுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு இலை இன்றியே காணப்படும். மரம் பாக்கிறதுக்கு காஞ்சி போன மரம் மாதிரியே இருக்கும்.
2: ஆமா,
1: தண்ணி கிடைச்சவன டக்குன்னு புது துளிர் விடும். புரியுதா? கரையான் தாக்காத ஒரு தன்மை உடையதுப்பா இந்த மரம். இது வளர்ற இடத்தை பொறுத்து 15 ஆண்டுகள்ல சுமார் 15 மீட்டர் உயரம், 90 சென்டிமீட்டர் வரை சுற்றளவு இந்த அளவுக்கு வளரும். ஒரு 30 வருடங்கள்ல 25 மீட்டர் உயரம், 175 சென்டிமீட்டர் சுற்றளவு, அந்த அளவுக்கு நல்லா தடிமனா ஆயிடும்பா. தேக்கு மரம் நட்ட 6 ஆண்டுகள்ல பூக்க தொடங்கும். ஆனா அந்த பூ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். 15 வருடத்துக்கு பிறகுதான் நல்லா பூ பூக்கும். இந்த ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் பூக்க தொடங்கி மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல விதைகள் முற்றி கீழே உழ ஆரம்பிக்கும். 20 வயதுடைய மரத்திலிருந்து சராசரியா ஒரு மரத்திற்கு 10 கிலோ தேக்கு விதைகள் கிடைக்கும்பா.
2: ஓஹோ.
1: ஆமாப்பா, ஒரு கிலோ விதைய நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1300

0: ஒரு விதை அதுல இருக்கும்பா. இத பயன்படுத்தி நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணலாம்.
1: கதமுத்த, அந்த காஞ்சி போன விதைய வச்சு நாத்து விட்டு அப்புறம் தேக்கு கண்ணு நடலாம்னு சொல்ற.
0: ஆமாப்பா,
1: அது விவரமா கொஞ்சம் சொல்ல.
0: நாத்துக்கள் உற்பத்திக்கு தேக்கு விதையிலேருந்து நான் என்ன சொன்னேன், 20 வருடத்துக்கு மேல உள்ள மரத்திலேருந்து விதைகள் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னேன். அந்த மரமே எப்படி இருக்கணும்னா, பக்க கிளைகள் அதிகம் இல்லாத மரமா இருக்கணும், நல்லா நேரா உயரமா வளர்ந்த, நோய் தாக்காத, நல்ல பருமனான தேக்க மரத்திலிருந்து நாம விதைகளை தேர்வு செய்யணும்.
1: கதமுத, இந்த தேக்கு மரம் விதைய விதைக்கும் போது எவ்வளவு இடைவெளி இருக்கணும், பராமரிப்பெல்லாம் எப்படி செய்யணும், இத பத்தின விவரம் சொல்ல.
0: ஒண்ணு இல்லப்பா, ஒரு பாத்தியில 8 கிலோ அப்படிங்கிற அளவுல தேக்கு விதைகளை நாம விதைக்கணும். தேக்கு விதைகளுக்கு இடையே 2 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்குமாறு பாத்துக்கணும். விதைகள் விதைத்த பின்பு தேக்கு விதையோடைய அந்த கணம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு குறு மணல விதைகள் மேல் சீரா பரப்பணும். அப்படி மூடின மாதிரி அப்படி பரப்பிட்டு அதுக்கும் மேல வைக்கோல் அல்லது தென்னங்கிற்ற பரப்பி மூடிவிட வேண்டும். மூடாக்கு மாதிரி போட்டுடணும். தினமும் காலையும் மாலையும் இரு வேளை பூவாளி மூலம் இந்த தாய்ப்பாத்திக்கு 15 நாளைக்கு தண்ணி ஊத்தணும். அப்புறம் தினமும் 1 முறை வீதம் 30 நாட்களுக்கு நீர் ஊற்ற வேண்டும். விதைகள் சுமார் 10 நாட்களிலிருந்து 15 நாட்கள்ல முளைக்க தொடங்கி 30-35 நாட்கள்ல நல்லா முளைச்சிக்கிட்டு இருக்கும். இந்த நிலையில வைக்கோல் இல்லன்னா தென்னங்கீற்று நம்ம எதை பயன்படுத்தியிருந்தோமோ அதெல்லாம் அகற்றிடணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் தாய்ப்பாத்தியில 3 மாதத்திற்கு பின்பு பஞ்சகாவியா கரைசல 1 லிட்டர் நீர்ல 30 மில்லி லிட்டர் என்ற அளவுல கலந்து மாதத்துக்கு 1 முறை கைத்தளிப்பான் மூலம் தெளித்தால் நாற்றுக்கள் நல்ல வளர்ச்சி அடையும். நாற்றுக்கள் பூச்சிகளால் தாக்கப்படாமல் இருக்க தசகாவியா கரைசல 1 லிட்டர் நீர்ல 30 மில்லி லிட்டர் அப்படிங்கிற அளவுல கலந்து கைத்தளிப்பான் மூலம் 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்கலாம். இப்படி நாம நாற்றுக்களை உற்பத்தி செஞ்சுக்கலாம்ப்பா. கருதமுத்து
1: சொல்லு. கருதமுத்து,
0: எப்பா நம்ம மாதா கோயில் மணி அடிச்சு போச்சுப்பா.
1: ஆமா ஆமா ஆமா,
0: நான் கிளம்பணும்ப்பா.
1: சரி சரி,
0: பால் வாங்கணும் போய். மிச்ச கதையெல்லாம் நாளைக்கு சொல்றேனே.
1: என் வீட்லயே பால்காரர் பால்காரருக்கு வந்துருவாரு.
0: ஆமா,
1: நானும் கிளம்பணும்.
0: சரி சரி,
1: மீதி என்ன நாளைக்கு சொல்லலாம்.
0: சரிப்பா, நாளைக்கு இந்த தோட்ட பராமரிப்பு எவ்வளவு லாபம், இந்த தேக்கு மரத்தால் நீ எப்படி பணக்காரன் ஆக போற, எல்லா கதையும் நாளைக்கு சொல்றேன்ப்பா உனக்கு.
1: சரி கதமுத்த.
0: சரி சரி, நான் சீக்கிரம் கிளம்பட்டுமா?
1: பாத்து போயிட்டு வா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்கு மர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய

0: பத்து ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திரங்காமலை மீட்புக் குழு வெறும் மீட்பு பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்பு பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிளஸ் டூ தேர்வில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14th அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43rd ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன்

0: இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி புதுச்சேரி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இப்போது கேட்கலாம் சூழல் அறிவோம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பூஜ்ய கழிவு மேலாண்மை. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: நம் வீடுகளில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளின் போதும் கொண்டாட்டங்களின் போதும் பெரிய அளவிலான குப்பைகளை உற்பத்தி செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையை மாற்ற இயற்கை சார்ந்த கொண்டாட்டங்களை நாம் எப்படி முன்னெடுப்பது? பூஜ்ய கழிவு மேலாண்மையை எப்படி கொண்டு வருவது? பூஜ்ய கழிவு என்பது ஒரு பொருள் குப்பை தொட்டிக்கு செல்வதை தவிர்த்து அதன் முழு பயனையும் மறுசுழற்சி அல்லது மறுபயன்பாட்டிற்கு உட்படுத்துவதுதான். இது வெறும் குப்பை மேலாண்மை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். எதுவுமே குப்பை இல்லை, அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதே என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இது இயங்குகிறது. நம் வீட்டில் பாத்திரங்கள் தேய்க்கும் போது முந்தைய காலத்தில் வீட்டின் அடுப்பு சாம்பலைத்தான் பாத்திரம் கழுவுவதற்கு பயன்படுத்தினார்கள். வீட்டில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தி பாத்திரங்களை சுத்தம் செய்து அந்த சுத்தம் செய்த கழிவு நீரும் வீட்டு கொல்லையில் இருந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் நீர் பாய்ச்சுவதாக அமைந்தது. முழுமையாக ஒரு செயல்பாட்டில் எந்த கழிவுமே இல்லாமல் சுற்றுப்புறத்தை பாதுகாத்த நம் மரபு இன்று சீர்குலைந்து போய் அனைத்தும் குப்பையாக உருவெடுத்து இன்று கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் சீர்குலைத்திருக்கிறது. இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்தில் நாம் வாங்குதல், பயன்படுத்துதல், எரிதல் என்ற சுழற்சியில் சிக்கியுள்ளோம். ஆனால் பூஜ்ய கழிவு முறை பொருட்களை வாங்கும் போதே அவை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று சிந்திக்க தூண்டுகிறது. பிளாஸ்டிக் போன்ற மக்காத பொருட்களை முற்றிலும் தவிர்த்து இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை வலியுறுத்துவதுதான் இந்த பூஜ்ய கழிவு மேலாண்மை ஆகும். இயற்கையிடமிருந்து நாம் எதை பெறுகிறோமோ அதை மீண்டும் இயற்கையிடமே தூய்மையான வடிவில் ஒப்படைப்பதே உண்மையான பூஜ்ய கழிவு வாழ்வியலாகும். சுப நிகழ்ச்சிகள் என்றாலே குப்பைகளும் பிளாஸ்டிக்களுக்கும் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் முறையான திட்டமிடல் மூலம் கழிவில்லா விழாக்களை நாம் நடத்த முடியும். காகித அழைப்பிதழ்களை தவிர்த்து டிஜிட்டல் அழைப்பிதழ்களை அனுப்பலாம். அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக அழைப்பிதழ்களை நண்பர்களுக்கு அனுப்பலாம். பிளாஸ்டிக் பூக்கள் மற்றும் பலூன்களுக்கு பதில் தென்னங்கீற்று, வாழை மரம், மாவிலை மற்றும் இயற்கை பூக்களை கொண்டு அலங்காரம் செய்யலாம். இது விழாவிற்கு பின் சிறந்த உரமாகவும் மாறும். பிளாஸ்டிக் மூலம் பூசப்பட்ட தட்டுகளுக்கு பதில் பாரம்பரிய வாழை இலை அல்லது பாக்குமட்டை தட்டுகளை பயன்படுத்தலாம். தண்ணீர் பாட்டில்களுக்கு பதில் எவர் சில்வர் அல்லது செப்பு பாத்திரங்களில் குடிநீர் வழங்கலாம். உணவு கழிவுகளை தவிர்க்க விருந்தினர்களின் எண்ணிக்கையை சரியாக கணக்கிட வேண்டும். மீதமாகும் உணவை தானம் செய்ய தன்னார்வ அமைப்புகளை முன்கூட்டியே நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய வாழ்வியல் மரபு என்பது நம் முன்னோர் இயற்கையை சிதைக்காமல் வாழ்ந்ததற்கான பல உதாரணங்கள் உள்ளன. பழங்கால வீடுகள் சுண்ணாம்பு, கருப்பட்டி, கடுக்காய் போன்ற இயற்கை பொருட்களை கொண்டு கட்டப்பட்டன. இவை கோடையில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தந்து மின்சார தேவையை குறைத்தன. அதிகாலையில் அரிசி மாவில் கோலமிட்டு எறும்புகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிக்கும் உன்னத நோக்கம் கொண்டது இந்த கழிவு மேலாண்மையில் ஒரு அங்கமாகவே இருந்தது. மண்பாண்டங்களில் சமைப்பதும் தானியங்களை உண்பதும் உடலுக்கும் மண்ணுக்கும் நலம் பயந்தது. ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் ஏற்ப விளையும் பயிர்களையே நாம் உண்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியின் முடிவில் வழங்கப்படும் தாம்பூலப்பை பிளாஸ்டிக் இல்லாமல் இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பதில் துணிப்பைகளை வழங்கலாம். பரிசு பொருட்களாக புத்தகங்கள், கைவினைப் பொருட்கள், மரக்கன்றுகள், செடிகள் வழங்கலாம். இது விருந்தினர்களிடையே பசுமை விழிப்புணர்வை ஏற்படுத்தும். விழா முடிந்ததும் அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் சேகரிக்கப்பட்ட மட்கும் கழிவுகளை தோட்டத்தில் உரமாக பயன்படுத்துவதும் அவசியம். இத்தகைய சிறு மாற்றங்கள் நம் பெரும் மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையும். நிகழ்வின் போது அனைத்து இடங்களிலும் அனைவருக்கும் தெரியும் வண்ணம் குப்பை தொட்டிகளை வைத்தல் வேண்டும். இப்படி செய்தால் நம் நிகழ்ச்சிகள் பூஜ்ய கழிவு விழாக்களாக சிறந்து குப்பைகள் இல்லாத ஒரு நிகழ்ச்சி

0: மனதார நாம் கொண்டாட முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்,
2: பூஜ்ய கழிவு மேலாண்மை.
1: வாசித்தவர்
2: என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மேற்கு வங்கத்தில் மூத்த பிஜேபி தலைவர் திரு சுவேந்த் அதிகாரி புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற கட்சிக் கூட்டத்தில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, கூட்டத்தில் வேறு எந்த பரிந்துரையும் பெறப்படாததால் அவரது பெயர் இறுதி செய்யப்பட்டதாக கூறினார். மேலும் இன்று காலை பிரிகேட் பரேடு மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான கடுமையான குற்றங்களில் தண்டனை பெற்ற நபர்களுக்கு பரோல் வழங்குவதை முழுமையாக தடை செய்ய கோரி விரைவில் மத்திய அரசுக்கு ஆணையம் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்று தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹத்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து அடுத்த அரசை அமைப்பதற்கான உரிமையை கோரினார். பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களை திரு ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் வழங்கினார். வருகின்ற 13ஆம் தேதி 5வது முறையாக முதலமைச்சராக திரு ரங்கசாமி பதவியேற்கிறார். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் தனித்துவமான சாதனைகளுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்கப்படுகிறது. 2027ஆம் ஆண்டு குடியரசு தினத்தில் அறிவிக்கப்பட உள்ள பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி செய்தி விளம்பரத்துறை தெரிவித்துள்ளது. ஹண்டா வைரஸ் பாதிப்புக்குள்ளான சொகுசு சுற்றுலா கப்பல் குழுவில் உள்ள 2 இந்தியர்களுக்கும் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் அந்த கப்பலில் இருந்த பயணிகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டபோது நடத்தப்பட்ட பரிசோதனையில் எலியின் மூலம் பரவக்கூடிய இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
3: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது நினைவலைகள்.
5: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: நேயர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில தன்னுடைய மறக்க முடியாத நினைவுகளை ஷேர் பண்றதுக்கு என்னோட கூட புருஷோத்தமன் வந்திருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, நீங்க என்ன ஷேர் பண்ண வந்திருக்கீங்க?
7: வணக்கம். நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நான் என்னோட ஸ்கூல் படிக்கும் போது நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட். லைஃப்ல நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் மறக்க முடியாதா இருக்கும். எல்லாருக்குமே ஸ்கூல்ல வந்து யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். நான் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ என்னாச்சுன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரியான நிறைய போட்டிகள் நடத்துவாங்க. ஒரு முக்கியமான நாள் ஆண்டு விழாவுக்கு முன்னாடி நடத்துவாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி போட்டிகள் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸுக்கு வந்து எங்கள் தமிழ்வாதியர் வந்து இந்த மாதிரி பேர் கேட்குறாங்க, யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்போது எப்பயுமே என்ன ஆகுனா, ரெகுலராக அதில் கடந்துக்கிறவங்க அதில் பேர் கொடுப்பாங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் இப்போது சொல்ல தேவையில்ல, அவங்க வந்துட்டு இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. ஆனால் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க, என் லைஃப்பில் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் கூட சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எல்லோரும் பேர் கொடுக்குறாங்க, ஆஸ் யூஷுவல் அவங்க பேர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேர் கொடுத்தாங்க, மற்றபடி யாரும் பேர் கொடுக்கல. மொத்தம் வந்து அப்புறம் கேட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னா, நீ வந்து பேர் கொடுறா, நீ வந்து கொடுத்தனா சூப்பராக இருக்கும், வந்து நீ சும்மா நான் வந்து உனக்கு ஒரு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன், நான் எப்படி பேசணும்னு சொல்கிறேன், நீ பேசு, உனக்கு கண்டிப்பாக ஒரு 3rd ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் இல்லைப்பா, நான் எப்படிப்பா பேசுறது, எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடங்கும், எனக்கு பயமாக இருக்கு. ஏய், நான் உனக்கு சொல்லித்தரேன்டா, நீ அது மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என் பேர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு தேசிய தலைவர் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் உனக்கு எழுதியிருக்கேன், நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சும்மா நீ பேசுனாங்க. நானும் ஸ்பெஷல் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ரூமில் வச்சு அது வந்து அந்த போட்டி நடத்துனாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் அன்றைக்கி நாள் வந்து

0: ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் வந்து அந்த ப்ரைஸ் கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், நான் அதுக்கு முன்னாடி நான் பேசிவிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது, ஏய் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுப்பான், பேசவே முடியல, ஒரு மாதிரி படம் பண்ணு வேர்த்துருச்சு சொல்லிட்டு, ஏய் விட்றா அப்படி தாண்டா இருக்கும் ஃபஸ்ட் டைம் பேசும்போதெல்லாம் அப்படின்னு சொன்னது இன்றைக்கே எனக்கு வந்து ஒரு மாதிரி மறக்க முடியாது. நினச்சாலே ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது அந்த ஒரு மாதிரி அந்த அந்த ஃபீலிங்ஸ்லாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்குறது வந்து வந்து கூப்பிட்டாங்க ஒரு ஒரு இந்த மாதிரி உயர்நிலை உயர்நிலையில் வந்து இந்த மாதிரி பேச்சு போட்டி முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு பேரை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் இடம் சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, நான் வந்து எங்கே ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அவள் சொன்னானா இது நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் சோஷியல் சயின்ஸ் சார் வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி பேச்சு போட்டி மூன்றாம் இடம் போரஸ் புருஷோத்தமன் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே பசங்கள்லாம் கத்துறானுங்க. அந்த சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அடுத்து செவன்த்து எயித்து டென்த்து வரைக்கும் ப்ரைஸ் கொடுக்கணும் பேச்சு போட்டியில். நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம், நான் தான் வந்து ஒரு பையனாக போய் ஸ்டேஜுக்கு போகிறேன், எல்லாம் கத்துறானுங்க. அந்த ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கைத்தட்டலும் அதுக்கப்புறம் வந்து கிட்ட போனோடனே அப்படி அந்த ஒரு எங்கள் தமிழ் வாத்தியர் வந்து கை கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் வந்து நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருந்தது. நான் அதை வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ரைஸ் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கொடுத்தேன். அது இன்றைக்கே என்னால் மறக்க முடியாது. ஒரு மாதிரி இதெல்லாம் நீ இல்லைன்னா இது நடந்தே இருக்காதுப்போ, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், அதுக்கப்புறம் நிறைய அந்த பேசணும் அப்படின்றத பற்றி எனக்கு ஒரு அந்த ஃபியர்லெஸ்ஸே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எங்கேயுமே பயப்படக்கூடாது, எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் அப்படின்றது அந்த மோட்டிவேஷன் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான். அந்த நோட்டு வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது மேம்.
1: ஆமாம், நீங்கள் எத்தனையாவது ப்ரைஸ் வாங்கினீங்க?
0: நான் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேன்.
1: கலந்துக்கிட்டு
0: மூணு பேர் அவங்க சொல்லி
1: மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க, மூணாவது ப்ரைஸ் தட்டி தூக்கிட்டீங்க.
0: தட்டி தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய நடந்த நிறைய போட்டியில் நான் வந்து நிறைய கலந்துக்கிட்டேன். தமிழ் ஒப்பித்தல் பேச்சு போட்டி டிஸ்ட்ரிக் லெவலெலாம் என்னை கூப்பிட்டு போயிட்டு என் பேர்லாம் கொடுத்து இது எல்லாத்துக்குமே வந்து பண்ணுற ஒரு வாட்டியும் பண்ணுறது, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி சொல்லி கொடுக்குறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணும், இது எல்லாமே சொல்லி கொடுத்தது எல்லாமே ஃப்ரெண்டு தான். இன்றைக்கி நான் நிறைய வந்து என் ஃபைல் ஃபுல்லாக அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, பேச்சு போட்டி தமிழ் ஒப்பித்தல் நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கினாலும் அந்த மொதல் வாங்கின அந்த ஷீல்டு இன்னும் நான் வச்சுருக்கேன். அந்த ப்ரைஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒரு ஃபைல் ஃபுல்லாக நான் அப்படியே வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான்.
1: சரி, அது தோழனா தோழியா?
0: கண்டிப்பா அது தோழி தான் மேம்.
1: தோழி, ஓகே. அதனால தான் பேர் சொல்லல.
0: பேர் சொல்லல.
1: ஓகே.
0: அவங்க வந்துட்டு அதான் இப்போ அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி தொடர்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஏதோ வெளிநாட்டில் இருக்கான்னு ஒரு இடையில ஒரு மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் அவங்களை பார்க்கும்போது இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன். இந்த அளவுக்கு பேசுகிறோம், இந்த அளவுக்கு ஒருத்தங்கிட்ட பேசும்போது ஒரு மரியாதையாக பேசணும், ஒரு பயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது வந்து என்னுடைய அந்த ஸ்கூல்மேட் தான், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மேம். அவங்களனா இது எதுவுமே இருந்திருக்காது. அந்த ஒரு பயமே எனக்கு அது போயிடுச்சு ஃபஸ்ட் டைம் அதை உடைச்சப்போ. அது லைஃப்பில் என்னால் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது.
1: சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சாங் டெடிகேட்?
0: எனக்கு வந்து டக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த தோழா தோழா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கணும், அது பாண்டவர் பூமி படத்தில் நினைக்கிறேன். அந்த பாட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த பாட்டு வேணாலும் போடலாம், அது ஆப்டாக இருக்கும் அவங்களுக்கு.
1: ஆனால் இந்த பாடல் ரொம்ப
0: ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது வந்து அவ்வளோ ஒரு இணக்கமாக இருக்கும் அவங்க கிட்ட பேசுகிறதுலேருந்து, அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதுலேருந்து, அந்த படிக்கும்போது போட்டி போட்டு படிக்கிறதுலேருந்து, ஒரு பொசசிவாக அப்படியே இருக்கிறதுலேருந்து, அது ஒரு ஒன்று ஒரு மாதிரி ஒரு யூனிக்காக ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்.
1: ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா இது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நட்பா இல்ல?
0: அது தெரியல மேம். அப்ப படிக்கும்போது நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது அப்பெல்லாம் ஃபோன் எல்லாம் அதிகமா கிடையாது. அப்போ ஸ்கூல்ல படிக்கிறது, அப்புறம் பசங்க கூட விளையாடுறது, இந்த மாதிரியான போட்டிகள்லாம் நல்லா கலந்துக்கிட்டு, மேபி அந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் எமோஷனெலாம் அப்போது அந்த மாதிரியான மைண்ட் செட்டு இல்லை. பசங்க கூட ஜாலியாக பேசுவோம், பழகுவோம், இந்த லவ் அண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் அப்போது மைண்ட் செட்டில் இல்லையா, இல்லை அப்படியே இருந்துட்டோமான்னு தெரியல மேம். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இல்லை. இதை அட்ரஸ் பண்ணி இப்படி இருக்கு இது அதுதான்டா அப்படின்ட்டுலாம் சொல்கிறது கூட இல்லை. அப்படியே படிக்கிற மாதிரி அப்படியே ஜாலியாகவே அப்படியே இருந்துட்டோம். ரொம்ப மிஸ் பண்ணுற ஆள் நான். அதுக்கப்புறம் காலையெல்லாம் போடப்போ நிறைய சோஷியல் மீடியாலாம் சர்ச் பண்ணி இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் நிறைய தேடின காலங்கள்லாம் உண்டு. அவங்க பிடிச்சி பேசி கான்டாக்ட் பண்ணும், எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்களா, நிறைய டைம் வந்துட்டு காலை படிக்கும்போதெல்லாம் யோசிச்சிருக்கோம். 1000 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கூட நிறைய தொடர்பில் இருந்தாலும் நிறைய பேர் லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். ஒரு சில பேரை மறக்க முடியாதுலாம் அவங்கள ரொம்ப, அவங்க வந்து அதில் முதலாளும் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பர்சன் எல்லா வகையிலும்.
1: சரி, இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. ஸோ நான் இந்த இமோஷனை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்காக இந்த பாடலை நான் ஒளிபரப்பு செஞ்சிடறேன்.
0: கண்டிப்பாக
1: இந்த பாடல் வந்து அவங்களுக்கான டெடிக்கேஷன்.
0: கண்டிப்பாக.
1: ஸோ இதோ அந்த பாடல்.

0: கண்டிப்பாக அவங்க இந்த பாட்டு எங்கிட்ட இருந்தாலும் கேட்கணும். இந்த ஷோ முடிஞ்சால் அவங்க லிசன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கேட்கணும் அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களாம் கிஃப்டட் தான். லைஃப்பில் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா அவங்க கூட வந்துட்டு அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அவங்களுக்குள்ளே எப்பவும் வந்துட்டு ஒரு காண்டாக்டில் இருங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பைரிங் ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃப்பில் எதை வேணாலும் நம்மளுக்கு மாற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த காரணத்து கொண்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் கிவ் அப் பண்ணாதீங்க.
1: ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்கீங்க. சோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ.
2: நேயர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை மறக்காம எழுதி அனுப்புங்க, நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம். நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி நினைவலைகள்.
3: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள் சேனலில் இருந்து அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேதா அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த் அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த் அதிகாரிக்கே இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த் அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த் அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்திகிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 முதல் மாலை 6 வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13 தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல்கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்லவுள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15 தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயரதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று

வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2nd உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11 வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2nd உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த

0: சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு ட்ரம்ப், இன்று முதல் மே 11 வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே ஜிடி சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும், இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும், முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும், கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும், நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் என்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவைச் சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்யா பிஸ்வாஸ் 230.8 மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமாவினால் ஏற்படும் சிக்கல்கள் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்துமாவோட சிக்கல்கள் பத்தி பேசுறோம். இப்போ யாருக்கெல்லாம் இந்த காம்ப்ளிகேஷன் ஆகும், ஒழுங்கா வைத்தியம் எடுக்கல, இன்னலர் எடுக்கல, அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்கா எடுக்க மாட்டாங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிஷன் ஆகிற மாதிரி இருக்கு, ஊசி போக பட்டுட்டே இருக்கு, ஃபேக்டரி மில்ல வேலை செய்யறவங்களுக்கு அவங்களால வேலை மாத்த முடியாது, அவங்க அதிலேயே வேலையிலே இருந்து இருந்து ஊசி போகலாம் சுவாசிச்சு சுவாசிச்சு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுக்காம அவங்க என்ன ஆகும்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும். சிக்கல்கள் பாத்தீங்கன்னா மூணு வகைப்படும். ஒன்னு வந்து காமன் சிக்கல்கள், அடிக்கடி ஏற்படக்கூடியது, கரண்டா அவங்களுக்கு அடிக்கடியே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அடிக்கடி போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிஷன் ஆகுறது, மருந்து மாத்திரைகள்லாம் அதிகமா தேவைப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வாரம் வாரம் போய் இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க, வாரம் வாரம் போய் புகை போட்டுப்பாங்க, இதெல்லாம் வந்து அறிகுறிகள். இப்போனா ஆஸ்மா கண்ட்ரோல் இல்லைன்னு அறிகுறிகள். இன்னொன்று காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சீரியஸ் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. என்னன்னா திடீர்னு அவங்களுக்கு சுவாச குழாய் வந்து சுருங்கிரும், அலர்ஜினால பாதை வந்து குறுகலாகி மூச்சு விடாத நிலமில போயிடும், அது பேர் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து எமர்ஜென்சி பிரிவில் அட்மிஷன் ஆகி நம்ம சிகிச்சை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம சிவியர் ஹைபாக்ஸியா ஹைப்பர் கேப்னியா சொல்லுவோம். ஸோ ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாயிரும், கெட்ட காத்து ரொம்ப உடம்பு சேர்ந்துடும், நினைவு இருக்காது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு நம்ம இன்டுபேட் பண்ணணும். என்னன்னா அவங்களுக்கு வாய் மூலியமா டியூப் போட்டு சுவாச குழாயில் டியூப் போட்டு அவங்க மிஷின் மூலியமா அவங்க சுவாசிக்க வைப்பாங்க. இது வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன். இப்போனா அவங்களுக்கு அடிக்கடி வருது சரியாவது, இதே நாட்கள் போக போக போக என்ன ஆகும்னா இந்த சுவாச குழாய் எல்லாமே உங்களுக்கு பர்மனண்டா வீக்கமாகி நம்ம வந்து சிஓபிடியா மாறிடும். இப்போ ஆஸ்மான்றது விட்டு விட்டு தானே வருது, ஆனா சிஓபிடின்றது தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி நிலைமை மாறிடும். அது இல்லாம உங்களுக்கு லங் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இந்த செயல்பாடு லங்கோட செயல்பாடு எல்லாமே குறைஞ்சிரும். சும்மா இப்போ பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு கூட முடியாம போயிடும், எழுந்து உட்கார முடியாது, சின்ன சின்ன வேலை பணம் கூட கூட மூச்சு வாங்கும், அப்புறம் மருந்து மாத்திரைகள் எதுவுமே வேலை செய்யாது. அடிக்கடி அந்த அதிக டோஸ் எடுக்கும் போது அந்த சுவாச குழாயில இருக்க எல்லா ரிசெப்டரும் போயிடும். அதனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா புது புது மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பேலட்டிவ் தெரப்பி மாதிரி மாறிடும், அப்பப்போ வைத்தியம் பண்ற மாதிரி மாறிடும், ஆக்சிஜன் வீட்டுல வந்து ஆக்சிஜன் வைக்கிற மாதிரி நிலைமை மாறிடும், வீட்டிலேயே மிஷின் வைக்கிற மாதிரி காற்று மிஷின் வைக்கிற மாதிரி நிலைமை மாறிடும். இதுதான் வந்து லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். காமன் சிக்கல்கள், சீரியஸான சிக்கல்கள், அப்புறம் நீண்ட கால சிக்கல்கள் சொல்றது. காமன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காது, போக போக அவங்களுக்கு சோர்ந்து போயிருவாங்க, அவங்க செயல்பாடுகள் எல்லாமே கம்மியாயிரும். சீரியஸ் காம்ப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி பெட்ல வந்து சேர்ற மாதிரி, தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்ற மாதிரி வர காம்ப்ளிகேஷன் சீரியஸ் காம்ப்ளிகேஷன். லாங் டேர்ம் நம்ம வீட்டிலேயே நம்ம ஆக்சிஜன் வைக்கிற மாதிரி மிஷின் வைக்கிற மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்க மாதிரி மாறக்கூடியதுதான் நம்ம லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்றோம். இந்த லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் நான் சொன்னோம்ல, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும்னா பல்மரி ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிகிச்சை முறை தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு முழுசா நுரையில் ஃபுல்லா சேர்ந்து போயிடுச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு, சுவாச குழாய் எல்லாமே வந்து சுருங்கல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், கவுன்சிலிங் கொடுக்கும். இது நம்ம வந்து படிப்படியாக குணமாகணும்னா நீங்க உடல் பயிற்சி, வேக்சினேஷன், தடுப்பூசி மாதிரி போட்டுக்கணும், திருப்பியும் அதிகமாகாம இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் அன்றாட வாழ்க்கையை பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமாவினால் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. காற்றலைகளில் ஒரு புதிய புரட்சியின் தமிழ் மக்களுக்கு ஒரு புதிய அடையாளம். 102.8 மெகஹெர்ட்ஸில் உங்கள் அறிவுக்கு தீனி போட வருகிறது ஒரு பிரம்மாண்டமா இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே. நேரம் 7:31:42. உங்களை சிந்திக்க வைக்க ஒரு முகநூல் கேள்வி, உங்க பொது அறிவை வளர்க்க உலகளாவிய தகவல்கள், உங்க எதிர்காலத்தை மாற்ற அதிரடி வேலைவாய்ப்பு செய்திகள், இவை அனைத்தையும் ஒரே மேடையில் வழங்க போறது தகவல்களின் நாயகன் புதுச்சேரியின் செல்லப்பிள்ளை. நான் உங்க ஆர்ஜே சீனு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில உங்க காலை பொழுது கலகலப்பா போக போகுது. இப்ப நாம நிகழ்ச்சியோட ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம இந்தியா கிரிக்கெட் ஒரு விளையாட்டு இல்லைங்க, அது ஒரு எமோஷன். அந்த எமோஷனை இன்னும் கொஞ்சம் ஏத்த இன்னைக்கு நம்ம Facebook பக்கத்துல ஒரு பவர்ஃபுல் கேள்வி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதோ இன்றைக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்திய ICC T20 தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது? கேள்வியே திரும்ப சொல்ற நேயர்களே நோட் பண்ணிக்கங்க. சமீபத்திய ICC வெளியிட்டுள்ள T20 தரவரிசையில முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது? பதில் தெரிஞ்சவங்க இப்பவே உங்க போனை எடுங்க, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி அதிகாரப்பூர்வ Facebook பக்கத்துக்கு போங்க, அங்க இருக்கிற வணக்கம் மக்களை போஸ்டர்ல கமெண்ட் பாக்ஸ இப்பவே தெரிக்க விடுங்க. அது மட்டுமல்லாம கிரிக்கெட் பத்தி அலப்பற பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இதுல டேக் பண்ணி அவங்க அறிவையும் ஒரு கை சோதிச்சு பாருங்க. சரியான பதில் சொல்ற நம்ம கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் நேயரோட பெயர்களை நான் ஃபைனல் செக்மெண்ட்ல நேரலையில வாசிக்க போறேன். இசையோடு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: தும்பி பறந்தது தூரத்தில் மழையடிக்கும், கம்பு வளர்ந்தது மேகத்தில் இடி இடிக்கும்.

ஒயிட் டவுன் ரோடு, ஒரு லாங் டிரைவ் காதல நம்ம ரெயின்போ மியூசிக். இதுதான் பாண்டிச்சேரியின் ஒரிஜினல் வைப், உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம், மக்களின் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. வரலாற்றை படிக்கிறதை விட வரலாற்றை படிச்சவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு தனி சுகம். அந்த வகையில இன்னைக்கு மே மாதம் 9 இந்திய அரசியலோட ஒரு லெஜண்ட் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடைய பிறந்த நாள். நம்ம மகாத்மா காந்தியடிகளுக்கு அரசியல் குரு யாருன்னு கேட்டா அது கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள்தான். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்தப்ப முதல்ல இந்தியாவை சுத்தி பார்த்து இங்க இருக்கிற மக்களோட நிலையை தெரிஞ்சுக்கணும்னு வழிகாட்டினவர் இவர் தான். மிதவாத அரசியலுக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியர்களோட கல்விக்காகவும் உரிமைகளுக்காகவும் பிரிட்டிஷ் கவுன்சில்ல இவரோட வாதங்கள் சும்மா அனல் பறக்கும். சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி நாட்டுக்காக தங்களை அர்ப்பணிச்சுக்கிற இளைஞர்களை உருவாக்கினவர் இவர். அதிகாரத்தை விட அறிவாலதான் எதையும் சாதிக்க முடியும்னு நம்பினவர் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். நாம இன்னைக்கு அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மற்றும் வாழ்க்கையில போராடிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இவரோட அந்த பொறுமையையும் விடாமுயற்சியையும் கத்துக்கணும். மக்களே, அறிவே உங்கள் பணம், அரசு பணியே உங்கள் இலக்கு, தகவல்களின் சங்கமம் வெற்றிகளின் நுழைவு வாயில். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:45 நொடிகள். பிரெஞ்சு பாரம்பரியம், நம்ம ஊர் ஸ்டைல், இரண்டும் கலந்த ஒரு பக்கா மியூசிக்கல் காம்போ. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது. வணக்கம் மக்களே. இப்ப நாம ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு வானத்தை பத்தினது, இன்னொன்னு நாம தினமும் கடந்து போற சாலையை பத்தினது. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, உலக இடம்பெயரும் பறவைகள் தினம், அதாவது வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே. இன்னைக்கு 9 உலக இடம்பெயரும் பறவைகள் தினம். எல்லைகள் இல்லா உலகம்னு நாம சொல்றது இந்த பறவைகளுக்காக தான் பொருந்தும். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு

ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து வர்ற இந்த பறவைகள் நம்ம சுற்றுச்சூழலோட சமநிலையை பாதுகாக்குது. ஆனா மக்களே, இப்ப இந்த பறவைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அதுதான் ஒளி மாசு, லைட் பொல்யூஷன். அதாவது நைட் நேரத்துல நாம பயன்படுத்துற அதிகப்படியான வெளிச்சத்தால இந்த பறவைகள் திசை மாறி போயிடலாம். முடிஞ்சவரை இரவு நேரத்துல தேவையில்லாத மின் விளக்குகளை அணைப்பும் இந்த பறவைகளோட பயணத்துக்கு நாம வழிவிடுவோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையோட உலக சாலை பாதுகாப்பு வாரம், அதாவது யூஎன் குளோபல் ரோட் சேஃப்டி வீக். சாலை பாதுகாப்பு மே மாதம் இரண்டாம் வாரம் உலக சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்படுது. ரோடுகளில் நாம எப்பவுமே கவனமாக இருக்கணும். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ்னு சும்மா சொல்லலாம் மக்களே. ஹெல்மெட் போடுறது, சீட் பெல்ட் அணியிறது, இதெல்லாம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான். ரோட்ல போறப்ப ஒரு நிமிஷம் நிதானம் உங்க முழு வாழ்க்கையையும் பாதுகாக்கும். பறவைகள் சிறகு விரிச்சு பறக்கட்டும், நாம சாலை விதிகளை மதிச்சு பாதுகாப்பா நடப்போம். இன்னைக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்திய ஐசிசி T20 தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். பதில் தெரிஞ்சவங்க இப்பவே உங்க போனை எடுங்க, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போங்க. அங்க இருக்கிற வணக்கம் மக்களே போஸ்டர்ல கமெண்ட் பாக்ஸ் தெரிக்க விடுங்க. இப்பயே நிறைய பேர் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட பேரை வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் சொல்றேன். கனவு காணுங்கள், உயரமாக தகவல்களை சேகரிங்கள், தெளிவாக கரியர் மாறலாம், ஆனால் இந்த எனர்ஜி மாறாது. இது உங்கள் ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல். வணக்கம் மக்களே.

நேரம் 7:52. கடற்கரை மணலில் கால்கள் காற்றில் தவழும் மெல்லிசை புதுவையின் ட்ரெண்டி பீட். உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. அதாவது, கனவு காண்றது மட்டும் போதாது, மக்களே அந்த கனவை நிஜமாக்குறதுக்கான வாய்ப்பு வரும்போது அதை ரெண்டு கையாலையும் கட்டியா பிடிச்சுக்கணும். அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு இப்ப மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதாவது, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சுருக்கெழுத்தாளருக்கு காலி பணி இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு துறைகள் குரூப் சி மற்றும் குரூப் டி பிரிவுகள் மொத்தம் 731 சுருக்கெழுத்தாளர்கள், அதாவது ஸ்டெனோகிராஃபர்ஸ் தேவைப்படுறாங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கேட்டீங்கன்னா, நீங்க 12 வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், கூடவே சுருக்கெழுத்து பயிற்சி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா வயது வரம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குரூப் டி பிரிவுக்கும் 27 வயசுக்குள்ளார இருக்கணும், குரூப் சி பிரிவுக்கு 30 வயசு வரை விண்ணப்பிக்கலாம். ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் வயது வரம்புல தளர்வு இருக்கு. இதுக்கான தேர்வு எப்படி நடக்கும் கேட்டீங்கன்னா, முதல்ல கணினி வழி எழுத்து தேர்வு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாசத்துல நடக்கும், அதுக்கப்புறம் சுருக்கெழுத்து தேர்வு நடக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விண்ணப்பிக்க கடைசி மாதம், அதாவது கடைசி தேதி மே மாதம் 15 தேதி, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு மக்களே. இப்பவே SSC.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் ஆன்லைன்ல விண்ணப்பிங்க. வாய்ப்புகள் கதவை தட்டும் போது தயங்காதீங்க, வெற்றி கோட்டை தொடர வரைக்கும் ஓய்வெடுக்காதீங்க. தகவல் உங்க ஆயுதம், அரசாங்க வேலை உங்க லட்சியம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா, கேட்ட அந்த கிரிக்கெட் சம்பந்தமான கேள்விக்கும் நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி அந்த பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பதில்கள் ரொம்ப சிக்ஸர் மாதிரி பறந்து வந்துகிட்டே இருக்கு. அதாவது ICC T20 தரவரிசையில் 275 புள்ளிகளுடன் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா தான், மக்களே தெரிஞ்சுக்குங்க. அதாவது ICC T20 வெளியிட்ட தரவரிசையில் 275 புள்ளிகளோட நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா தான். அதுவும் 3 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற முதல் அணி, பட்டத்தை தக்க வச்ச முதல் அணினு சாதனை பட்டியல அடிக்கிட்டே போலாம். நம்ம இந்திய அணிக்கு ஒரு பெரிய சொல்லிட்டு அடிச்சுக்கலாம். அடுத்ததா, இதுக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வி ஆர் சந்தில் கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்தும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்தும், புழுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ணை கணேசன், கொர்க்காத்தூர்லிருந்து கே ஞானமுருகன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டம், பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், சென்னையிலிருந்து அன்புராணி, தூத்துக்குடியிலிருந்து பாபு முள்ளக்காடு, அதுக்கடுத்ததா வீரதுரை சுதாகர், சேலத்திலிருந்து அறந்தாங்கி ஐயப்பன், வேலுமணி சுப்பிரமணியன், பெங்களூரிலிருந்து எரவாஞ்சேரி சாகுல் ஹமீது, அதுக்கப்புறம் தனுஷ், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதா, இவங்க

எல்லாருமே சரியான பதில் சொல்லி நிகழ்ச்சியில் அப்படியே பறக்க விட்டுருக்காங்க. பதில் சொன்ன முயற்சி செஞ்ச எல்லா நேயர்களுக்கும் உங்க ஆர்ஜே சேனல் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். தேவி திரைப்படத்திலிருந்து இசையோடு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். புகழ்பெற்ற பன்னிரு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமான சோமநாதர் கோவில் புனரமைக்கப்பட்ட 75வது ஆண்டு நிறைவு விழா வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதா. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இதனை முன்னிட்டு திரு

மோடி சோமநாதும் பாரதத்தின் வெல்ல முடியாத மனோபலமும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார். அதில் அந்த கோவிலை பற்றிய பல்வேறு தகவல்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியாலும் அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரக்கு கப்பல்களில் இந்திய கொடி பறக்க விடுவதை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் மானிய திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் அதிகமான வாக்குகள் பதிவானதாகவும் அதில் ஆண்களை விட பெண்கள்தான் அதிக வாக்குகள் அளித்ததாகவும் தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விதித்த 10% வரியை அமெரிக்க நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST மாணவர்களுக்கு இளநிலை எழுத்தர் பணியில் சேர எழுத்து தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பை வரும் 11ஆம் தேதி முதல் நடத்தவுள்ளது. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேச நகர் என்ற முகவரியில் நேரில் அணுகி தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி திரு ரவீந்திரநாத் மோண்டல் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். IPL தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். ஸோ நம்மளோட ஷோ என்ன அப்படின்னா, புது புது அனுபவங்கள், புது புது இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய புது புது சிறப்பான தகவல்கள் அப்படின்னு சூப்பராக பட்டைய கலைப்பக்கூடிய ஒரு ஷோ தான் நம்மளோட நம்ம புதுவை. ஸோ இன்னைக்கு நம்ம புதுவை ஷோவுக்காக நான் இங்கே ஸ்டுடியோலேருந்து உங்களோட ஆர்ஜே லாவண்யா வந்தாச்சு. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பாசிட்டிவான வைபோடு தான் நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விஷஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு பாசிட்டிவாவே அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷோக்குள்ள போலாம். ஸோ இங்க இருந்து நான் லாவண்யா பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட இன்னொரு ஆர்ஜே எந்த ஸ்பாட்ல இருந்து இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோவை கொண்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எஸ், ஸோ நம்மளோட நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு எங்கிருந்து போகுது, நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு எந்த ஆர்ஜி எந்த ஸ்பாட்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: ஹாய், ஹலோ, வணக்கம். ராஜீவ்காந்தி நகர் சூப்பரமா பேசப்படுது.

வந்தாலும்

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பாடல் கேட்கலாம். காலிக்க நேரம் இல்லை திரைப்படத்திலிருந்து.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. த ஹெட்லைன்ஸ். Suvendu Adhikari to take oath as first BJP Chief Minister of West Bengal this morning. Prime Minister

என் எஸ் ராஜா சுப்பிரமணி ஆஸ் த நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஓ சிடிஎஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் செட் தட் லெப்டினன்ட் ஜெனரல் சுப்பிரமணி வில் ஆல்சோ சர்வ் ஆஸ் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் அசம்ப்ஷன் ஆஃப் சார்ஜ் அண்ட் அண்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ். ஹி வில் அஸ்யூம் ஆஃபீஸ் ஆஃப்டர் ஜெனரல் அனில் சௌஹான் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் டென்யர் ஆன் த 30th ஆஃப் மே. Lieutenant General Subramani is a highly decorated officer with over 4 decades of distinguished service. He is currently serving as military adviser at the National Security Council Secretariat since September 2025. He earlier served as Vice Chief of the Army Staff and General Officer Commanding in Chief, Central Command, besides commanding key

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்.

0: Sosa Engineering College, Autonomous, Counseling Code 3805.
1: எட்டு மணி 8:32 ஒன்பது நொடிகள். வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம் வாங்க ஆர்ஜே தேவியோட.
2: ராஜீவ்காந்தி நகர் தேர்ட் கிராஸ்ல இருந்து ரொம்ப அழகான ஸ்ட்ரீட் கம்மியா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரெண்டு சூப்பரான ஸ்ட்ரீட்டான ஃப்ரெண்ட்ஸோட இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. உங்களோட பேசலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: தமிழ்ச்செல்வி.
2: தமிழ்ச்செல்வி யார் மாதிரி பேர் இருக்காங்க? ராஜீவ்காந்தி வந்து இங்க வந்து முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது ஒரு 35 வருஷமா பகுதிதான் இருக்கேன்
3: அப்படின்னு
2: கரிக்கலாம்பாக்கத்துலதான் இருக்கு. கரிக்கலாம்பாக்கத்துல இந்த ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் மாறவே இல்லை. 35 வருஷமா இருக்கீங்க சொல்றீங்கல்ல, இந்த ஒரு விஷயம் மாறவே இல்லை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? தெரியாதுன்னா சொல்லக்கூடாது சரியா? ஓகே சொல்லுங்க.
3: இருக்காங்க
2: இருக்கிறாங்க. சரி ஓகே, உங்க பொண்ணு வரும்போது எப்படி கறிக்கலாம் பாக்கம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க? எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு பாத்துக்கோங்க. நான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், எல்லாமே பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த படம் ஞாபகம் இருக்கா?
3: என்ன
2: படம், எந்த நடிகர்? சிவாஜி பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ரொம்ப கஷ்டப்படுத்துற நான் கேள்வி
3: கேட்டேன்.
2: ராஜீவ்காந்தி நகர் கறிக்கலாம் பக்கத்துல இருக்கு. ராஜீவ்காந்தி நகர் தேர்ட் கிளாஸ் பழகம் யாரெல்லாம் பேச போறாங்க தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து.
1: ஸோ நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு வந்து நம்மளோட கறிக்கலாம் பாக்கம் ராஜீவ்காந்தி நகர்லேருந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் என்னென்ன தகவல்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு உங்களை மாதிரி நானும் சுவாரஸ்யமா காத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. வனமகன் திரைப்படத்துல இருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ராஜீவ் காந்தி நகர்ல இருந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு.

0: நம்மளோட ஆர்ஜே தேவியோட பேச இன்னும் யாரெல்லாம் தயாரா இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: FM Rainbow 102.8 ல நம்ம புதுவை நிகழ்ச்சியில நான் ஆர்ஜே தேவி இங்க கடிக்கலாம் பக்கம் ராஜீவ்காந்தி நகர் தேர்ட் கிராஸ்ல இருந்து ரொம்ப அழகாவே சுத்தம் போயிட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார், உங்க பேசுறீங்க? எவ்வளவு வருஷமா கடிக்கலாம்?
2: 25 வருஷமா.
1: இது என்னலாம் பிடிக்கும்?
2: ஊர் அப்படியே
1: அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு
2: இருப்பாங்க,
3: கரிகாலான்றவரு இந்த வழியா போனாரு வந்தாரு கரிக்கெல்லாம் பாக்கணும்
1: அப்படின்னு சொல்லுவாங்க.
3: சரியான அந்த காலத்துல இருந்து சொன்னா தானே நம்ம தெளிவா என்ன பேசிக்கலாம்.

ராஜீவ்காந்தி நகர் அப்படிங்கிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம புதுவை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா ஆர்ச்சி தேவியோட.
3: ராஜீவ்காந்தி நகர் கரிக்கலாம் பாசம் தேர்ட் கிராஸ் வந்து ரொம்ப அழகாவே போச்சு. இங்க இருக்க மக்களோட ரொம்ப அழகா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஊரை பத்தின அழகு பெருமை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. சோ இந்த டைம்ல நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. சோ தொடர்ந்து கேள்விக்கும் ரெயின்போ 102.8.
2: தேங்க்யூ தேவி. சோ இன்னைக்கு நம்மளோட ஷோ ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்ற மனநிலையோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.

0: நேரம் 8:55. தொடர்வது
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு வேட்டைக்கு போனார். அப்படி போகிற வழியில் ஒரு இடத்துல தங்கினார். அது ஒரு சின்ன கிராமம். அரண்மனையிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்த சாப்பாட்டை பரிமாறினாங்க. சாப்பிட ஆரம்பித்தார். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது சாப்பாட்டில் உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் குறைச்சலாக தெரிஞ்சுது. உடனே இந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, இந்த குதிரையில் ஏறிக்கோ, நேராக அரண்மனைக்கு போ, அங்கே போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு வா, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னார். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அமைச்சர் இதை கவனித்தார். உடனே மெதுவாக குனிஞ்சு ராஜா கிட்ட ஒரு யோசனை சொன்னாராம். அரசே, கொஞ்சோண்டு உப்புக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போகணுமா? இப்போ நாம் தங்கியிருக்கிற இந்த கிராமமும் நம்ம ஆட்சிக்கு உட்பட்டது தானே. இங்கேயே ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் உப்பு வாங்கிக்க வேண்டியது தானே. ராஜாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைன்னா போதாதா? உப்பு மூட்டை மூட்டையாக வந்து குவிஞ்சுராதா? இந்த சின்ன விஷயத்துக்காக ஒருத்தனை அனுப்பி, அதுவும் அரண்மனை வரைக்கும் அனுப்பி உப்பு எடுத்துகிட்டு வர சொல்லணுமா அப்படின்னார் அந்த அமைச்சர். ராஜா நிமிந்து பார்த்தார். அமைச்சரே, நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கேயே வாங்கிக்கலாம் தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்காக நான் இங்கே கொஞ்சோண்டு உப்பு வாங்கினேன்னு தெரிஞ்சால் போதும், நம்ம கூட வந்திருக்கிற ஊழியர்கள் இந்த ஊரையே வந்து விலைக்கு வாங்கிவிடுவாங்க அப்படின்னாராம். பார்த்தீங்களா, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ராஜாவாக இருக்கிறவர் அல்லது ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அவர் லேசாக ஒரு தப்பு பண்ணாலும் அதையே ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே இருக்கிறவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு மன்னருக்கு

0: இருக்க வேண்டிய தகுதியில் இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இருக்க வேண்டிய தகுதி வந்து வாக்கு தவறாமை. சொன்ன சொல்ல காப்பாற்றணும். சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. இதுக்கும் ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு நண்பர். அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்க்குறதுக்காக வந்தார். அரசே, என்னுடைய பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கணும், 1 ரூபா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னார். சரி, நீ கேட்டபடி உனக்கு பணம் தர்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ரெண்டு பேரும் போய் ஒரு வில்வித்த போட்டியை பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு ரெண்டு பேரும் கிளம்புனாங்க. ரெண்டு பேரும் புறப்பட்டு போனாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அம்பு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த அம்புமே சரியான இடத்துக்கு போய் சேரலை. எல்லாம் குறி தவறியே போய்கிட்டு இருந்தது. மன்னர் பார்த்தார், அவருக்கு கோபம் வந்துட்டது. என்ன இது, யாருக்குமே சரியாக அம்பு விட தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அம்பையும் வில்லையும் வாங்கினார். தன் கூட வந்திருந்த நண்பர்கிட்ட கொடுத்தார். நீ இந்த அம்பை விடு பார்க்கலாம் அப்படின்னார். இவர் அந்த அம்பை வாங்கி விட்டார். குறி தவறாமல் போய் அந்த புள்ளியில் குத்திக்கிட்டது. மன்னருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே 100 ரூபாய் எடுத்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார், தன்னுடைய நண்பருக்கு. அதுக்கப்புறம் அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சது. மன்னரும் அவருடைய நண்பரும் அரண்மனைக்கு திரும்பினாங்க. அங்கே வந்ததும் இந்த நண்பர் கேட்டார், மன்னா, கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களேன்னார். என்ன வாக்குறுதினார் மன்னர் ஆச்சரியத்தோடு. 1 ரூபா கேட்டிருந்தேன், தர்றதா சொன்னீங்களே அப்படின்னார். அதுதான், 100 ரூபா கொடுத்தனே அப்படின்னார் மன்னர். இப்போ அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறார், கொடுக்கறதாக வாக்களிக்காத 100 ரூபாய் கொடுக்கறதாக வாக்களித்த 1 ரூபாய்க்கு ஈடாகாது. மன்னராக இருக்கிறவர் சொன்ன சொல்ல காப்பாற்றணும், அதுதான் முறையினார். மன்னராக இருக்கிறவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். மன்னர்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தாதவங்களாக இருக்கணும். ஒரு அரண்மனையில் விருந்து நடந்துக்கிட்டு இருந்ததுதான். அந்த ஊர் பழக்கப்படி ஒரு எலுமிச்சம் பழத்துண்டை எடுத்து எல்லாரும் அவங்கவுங்க உணவில் புழிஞ்சிக்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஒருத்தர் எடுத்தார், புழிஞ்சார், சாறு வரல. உடனே அங்கேருந்து ஒரு பெரிய பயில்வான் வந்து அதை புழிஞ்சார். அதில் 1 சொட்டு தான் வந்தது, சக்கையாக போயிட்டுது அந்த எலுமிச்சம் பழம். அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த ஒருத்தர் அதை எடுத்தார். அவர் பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி எலும்பும் தோலுமாக இருந்தார். இருந்தாலும் அவர் அந்த சக்கையை எடுத்து புழியிறார், ஏகப்பட்ட சாறு வந்துட்டுது அதிலிருந்து. எல்லாருக்கும் ஆச்சரியம், கசக்கி புழியறதில் இவ்வளவு கெட்டிக்காரராக இருக்கார், இவர் யார் அப்படின்னு விசாரித்தார் மன்னர். அப்போ சொன்னாங்களாம், இவர் தான் நம்ம ஊர் ஜனங்கள்கிட்டேருந்து வரி வசூல் பண்ணுறவர் அப்படின்னாங்களாம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். புகழ்பெற்ற சோமநாதர் கோவில் புனரமைக்கப்பட்ட 75வது ஆண்டு நிறைவு விழா வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இதனை முன்னிட்டு திரு மோடி சோமநாதும் பாரதத்தின் வெல்ல முடியாத மனோபலமும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார். அதில் அந்த கோவிலை பற்றிய பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் இடி, மின்னல் மற்றும் புயல் தொடர்பான தனித்தனி விபத்துக்களில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் 2026ஆம் ஆண்டின் 2வது தேசிய மக்கள் நீதிமன்றம் இன்று நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. இதுகுறித்து பேசிய தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் திரு சஞ்சீவ் பாண்டே, கடந்த 2023 முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 12 தேசிய மக்கள் நீதிமன்றங்கள் நடத்தப்பட்டதாகவும் அவற்றில் 26 கோடி வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடத்தப்படும் மக்கள் மன்றம் இன்று காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. பாகூர் காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யமூர்த்தி, காவல் கண்காணிப்பாளர் திரு ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோரும், தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் திரு வம்சிதர் ரெட்டி, பெரியக்கடை காவல் நிலையத்தில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி எஸ் யாரக்கட்டி, நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் திரு சுப்பிரமணியன், மாகேவில் காவல் கண்காணிப்பாளர் திரு வினய்குமார் கட், ஏனாமில் காவல் கண்காணிப்பாளர் திரு வரதராஜன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு இந்தியா முதன்முறையாக தகுதி பெற்று வரலாறு படைத்தது.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, வானொலி உலகில் வண்ணங்களாய் ஜொலிக்கும் வானவில் புதுவையின் இதய துடிப்பாய் உங்கள் காதுகளில் தேனாய் பாயும் ஒரே இசை மங்கடம் உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இங்கு ரூல்ஸ் கிடையாது, ஒன்லி மியூசிக், உங்க விருப்பமே இந்த நிகழ்ச்சியின் கட்டளை. இணைய வழியில் இதயங்களை இணைக்கும் ஒரு டிஜிட்டல் இசை திருவிழா இதோ வந்துவிட்டது. நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. இந்த இசைப்போரை வழிநடத்த தன் பேச்சால் உங்களை கட்டிப்பட உங்க பாக்கெட்ல இருக்கும் ஸ்மார்ட் போனை மியூசிக் பிளேயராக மாற்ற உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்க அன்பிற்குரிய துடிப்பான உங்க ஆர்ஜே சீனு. வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே சீனு. இன்னைக்கு நம்ம ஷோல மைக்கு என்னுடையது, ஆனா சாய்ஸ் உங்களுடையது. உங்க போன்ல இப்பவே நம்ம வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணுங்க. 7598515505 என்ற நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் வேணாம். ஜஸ்ட் உங்க பேரை டைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தட்டி விடுங்க. உங்க பேரை சொல்லி அந்த பாட்டு இங்க அதிர போகுது. ஆரம்பிக்கலாமா? இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்காரு யாருன்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல். இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: மக்களே, ஆன்லைன்ல இருக்கீங்கன்னா ஆஃப்லைன் ஆகாதீங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டை நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண் 7598510505 என்ற எண்ணிற்கும். நிகழ்ச்சியில நேயர்கள் இப்ப கேட்க போற பாடல் என்ன படத்துலன்னு கேட்டீங்கன்னா, பிதாமகன் திரைப்படத்திலிருந்து பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் தேனி மாவட்டம் பண்ணபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன்.

0: நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் போன்லி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள். இப்ப கேட்க போற பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து. பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுல இருந்து பாபு.
1: கேளு.

0: ஒரு இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நேரம் 9:23:41 நொடிகளில் வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்களும் கேட்கலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண் 7598510505 என்ற எண்ணிற்கும். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க போகிற பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து. பாடலை விருப்பமாக கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் நேயர்கள் இப்ப கேட்க போற பாடல் சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 9:33:36 நொடிகளில் நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வைப் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வாட்ஸ்அப் மியூசிக் பார்ட்டி. நோ மோர் போன் கால்ஸ், ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜஸ். உங்க மொபைல்ல 7598510505 இப்பவே சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டை டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாட்ஸ்அப் விண்டோ இப்ப உங்களுக்காக ஓப்பன்ல இருக்கு, வெயிட் பண்ணாதீங்க, உடனே வைப் பண்ணுங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க போற பாடல் கருத்த மாத்திரைப்படத்திலிருந்து பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் கேரளா மாவட்டத்தின் இடுக்கியிலிருந்து குமார்.

நேரம் 9:39, 18 நொடிகள்ல நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாட்டெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க போற பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து. பாடலை விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிற நேயர் அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன்.

நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்னி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இப்ப நேயர்கள் கேட்க போற பாடல் வள்ளி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் கடலூர்ல இருந்து ஜெயபிரபா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:39:36 வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நேயர்கள் இப்ப கேட்க போற பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. பாடல விருப்பமா கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிற நேயர் கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ்.

நேரம் 9:55 நொடிகள். நிறைய மெசேஜ்கள், ஆனா நேரம் ரொம்ப கம்மி. இன்னைக்கு சில நண்பர்களோட பாட்டை பிளே பண்ண முடியாம போயிருக்கலாம், ஆனா காலப்படாதீங்க மக்களே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த வாட்ஸ்அப் விண்டோ நாளைக்கும் இதே நேரத்துக்கும் ஓபன் ஆகும். இன்னைக்கு மெசேஜ் பண்ணவங்க நாளைக்கு மொத அலாம் மெசேஜ் தட்டுங்க, கண்டிப்பா உங்க பாட்டை நாங்க பிளே பண்றோம். டோன்ட் மிஸ் இட். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 7598510505 வந்த மெசேஜ்கள் ஆயிரக்கணக்கான நினைவுகளை கொண்டு வந்திருக்கும். நேரமின்மையால எல்லா பாடல்களையும் போட முடியல. உங்க அன்புக்கு முன்னாடி இந்த நேரம் ரொம்ப சின்னதான். உங்க சீன மேல கோவப்படாதீங்க. நாளைக்கு நாம இன்னும் நிறைய பாடல்களோட சந்திக்கலாம். ரவ் யூ ஆல். நண்பு நண்பர்களே, இன்னைக்கு மியூசிக் பார்ட்டி செம்மையா போச்சு. மெசேஜ் பண்ணி பாட்டு கேட்ட எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு பாட்டு பாட முடியாதவங்க லிஸ்ட்டை நான் என் வாட்ஸ்அப்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் யாரும் பார்த்துலாங்களா? சென்னையில இருந்து ராம், வண்ணையில இருந்து கணேசன், திருப்பூர்ல இருந்து தனலட்சுமி, திருவண்ணாமலையிலிருந்து பர்வீன், ஆண்டிப்பட்டி ஆராதனா, விழுப்புரம் தமிழ்ச்செல்வி, தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி மற்றும் பாலசுப்ரமணியன், கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ், பம்மல்லிருந்து ராஜன், திருவள்ளூர்லிருந்து சுமதி, கண்டாச்சி மங்கலத்திலிருந்து சரவணன், சேரன் மாதவிலிருந்து நெல்லை பார்

பாரதி, இவங்களோட டெஸ்ட் எல்லாம் வந்து மிஸ் ஆகியிருக்கலாம், ஆனா உங்க அன்பு எங்கேயும் போகாது. நாளைக்கு ஷோல அதே எனர்ஜியோடும் 7598510505 நம்பர்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் வைப் குறையாம இருங்க. இப்ப நம்முடைய நேஷன் பாடல் கேட்கலாம், காதலன் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாளை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்ற உணர்வை அளவற்ற முறையில் வலுப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இதேபோல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இலக்கியம், இசை மற்றும் தத்துவம் மூலம் சுதந்திர உணர்விற்கு தாகூர் புதிய உத்வேகத்தை அளித்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார். 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் வேளாண்மை பணிக்குழுவின் 5 சர்வதேச மாநாடு மத்திய பிரதேசத்தின் பொருளாதார தலைநகரமான இந்தூரில் இன்று தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 21 நாடுகளைச் சேர்ந்த வேளாண்மை அமைச்சர்கள், உயரதிகாரிகள், விஞ்ஞானிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். அடுத்த தலைமை பாதுகாப்பு படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணியத்தை அரசு நியமித்துள்ளது. அவர் தாம் பொறுப்பேற்கும் நாள் முதல் மறு உத்தரவு வரும் வரை ராணுவத்துறையில் செயலாளராகவும் பணியாற்றுவார் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 30 தேதியன்று ஜெனரல் அனில் சௌஹான் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்த பிறகு லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் சுப்பிரமணி அப்பதவியை ஏற்றுக்கொள்வார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் தலைமையில் ஆட்சி அமைப்பது குறித்த நிச்சயமற்ற தன்மை தொடர்கிறது. அரசு அமைக்க ஆதரவு அளித்ததாக வெளியான அறிக்கையை IUML நிராகரித்து

அறிவித்துள்ளது. குமரி கடல் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு இந்தியா முதன்முறையாக தகுதி பெற்று வரலாறு படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 12 நேர்கள் அனைவருக்கும் அட்டகாசமான காலை வணக்கத்தை சொல்லிட்டு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நாம் உங்க லாவண்யா. எஸ், கெட்ஸ் இட் கோ அப்படின்னாலே ஒரு எனர்ஜி தாங்க. எனர்ஜி, பாசிட்டிவிட்டி, அது இல்லாம நம்மளோட நேர்கள் அப்படி டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு எனர்ஜியோடயே இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம எப்பயுமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் நம்மளோட கெட்ஸ் இட் கோ. என்ன செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கொடுக்க போறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில என்ன செட் ஆஃப் க்வெஸ்சன் அப்படின்னா, எஸ், நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் தான் இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில். ஸோ இந்தியாவுடைய மியூசியம் சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ் தான் இன்னைக்கு நான் கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்கேன். ஸோ முதல் கேள்வியை கேட்டுருங்க மேடம், நாங்கள் ரொம்ப ஆவலாகவும் ரெடியாகவும் இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் முதன்மையான தேசிய அருங்காட்சியகம், அதாவது நேஷனல் மியூசியம் இருக்கு இல்லையா, அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, அதாவது எந்த ஆண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு. உங்களுக்காக மறுபடியும் நான் க்வெஸ்சனை ரிப்பீட் பண்றேன். இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் முதன்மையான தேசிய அருங்காட்சியகம் நேஷனல் மியூசியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ ஆன்சரை தெரிஞ்சுட்டு உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு. 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பர் சேர்த்து டயல் செய்யுங்க. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் சாங் கேட்கலாம், விஸ்வரூபம் திரைப்படத்துல இருந்து.
2: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா. ஆயர்தம் மாயா நீவா.

0: நேர்களே, முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்துமடல்களின் தொகுப்பு கேட்க மறவாதீர்கள்.
1: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
0: பத்து மணி 11 நிமிஷம் கெட் செட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்ம கூட முதல்ல பேச வந்திருக்க நேயர், வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
3: ஐயப்பன்.
0: ஓகே ஐயப்பன் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: 1949.
0: ஆஹா, கரெக்டான ஆன்சர். பாராட்டுக்கள் உங்களுக்கு.
3: நன்றி.
0: ஓகே, சோ ஃபர்ஸ்ட் உங்களோட

வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் முதன்மையான தேசிய அருங்காட்சியகம் வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. அதுதான் நம்மளோட நேரு சொன்னாங்க, ரொம்ப சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நேரு வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிட்டோம் நம்ம. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் உங்களுக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தேன், பட் நான் க்வெஸ்சனை சொல்லிடுறேன். சங்கு மற்றும் கடல் வாழ் உயிரினங்களின் பன்முகத்தன்மையை கொண்டாடும் ஒரு தனித்துவமான இந்திய சீஷெல் அருங்காட்சியகம் எங்குள்ளது? சங்கு மற்றும் கடல் வாழ் உயிரினங்களின் பன்முகத்தன்மையை கொண்டாடும் ஒரு தனித்துவமான இந்திய சீஷெல் அருங்காட்சியகம் எங்குள்ளது? ஸோ இது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள் 2271760, 2271770 நம்பர்ஸ்க்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க. அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: பத்து மணி 17 நிமிடத்துல கெட் செட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் என்ன க்வெஸ்சன் கொடுத்திருந்தோம் அப்படின்னா, சங்கு மற்றும் கடல் வாழ் உயிரினங்களின் பன்முகத்தன்மையை கொண்டாடும் ஒரு தனித்துவமான இந்திய சீஷெல் அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஆன்சர் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு நம்மளோட நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: பாபு சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி.
0: பண்றதுக்கு நாங்க ரெடி அப்படின்னு இருப்பாங்க. நிறுவப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான இந்திய அருங்காட்சியகம், அதாவது இந்தியன் மியூசியம் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. சோ அதோட பிளேஸ் தான் எங்கிட்ட நீங்க சொல்ல போறீங்க. 1814 நிறுவப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான இந்திய அருங்காட்சியகம் இந்தியன் மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டே ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. சீக்கிரமா உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. வேட்டை திரைப்படத்துல இருந்து

0: 21 நிமிடம் கெட் செட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 1814 நிறுவப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான இந்திய அருங்காட்சியகம் அதாவது இந்தியன் மியூசியம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுருது. அப்பா இவ்வளவு ஈஸியா க்வெஸ்சன் கேட்டீங்களே, நான் ஆன்சர் பண்ண ரெடி அப்படின்னு நம்மளோட நேர் வந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சூப்பரா
0: இருக்கேன். ஆஹா, உங்களோட வாய்ஸ்லயே தெரியுது நீங்க ரொம்ப ஹாப்பியா சூப்பரா இருக்கீங்க.
1: கிட்டத்தட்ட அப்டு 1.5 மந்த்ஸ் பேசுறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த குறிப்பிட்ட 1.5 மாசம் சூப்பரா நிறைய சாங்ஸ் போட்டீங்க. உங்க ஷோ எல்லாம் கேட்டேன். வாழ்த்துக்கள்.
0: ஓகே, நன்றி. சரி, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நிரூபிச்சிட்டீங்க. சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டே தான் இது வந்து க்ளோஸ் ஆகும் மேம். டியூஸ்டே டு சண்டே வந்து எல்லா நாளும் போய் பாக்கலாம். வித்தியாசமான ஒரு விஷயம், மண்டே தான் இங்க வந்து ஹாலிடே அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அப்ப சண்டே அங்க போய் பாக்கணும் மக்கள் எல்லாம்
0: நன்றி. கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பான 2010 யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் விருதை பெற்ற அருங்காட்சியகம் எது? மறுபடியும் உங்களுக்காக க்வெஸ்சன் ரிப்பீட் பண்றேன். கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பான 2010 அதாவது யுனெஸ்கோட ஆசிய பசிபிக் விருதை பெற்ற அருங்காட்சியகம் எது? எந்த மியூசியம் இந்த ஒரு அவார்டை வாங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எஃப்எம் பிரெயின் போக்கு கால் பண்ணுங்க. 2271770 2271760 நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. சிங்கம் 2 திரைப்படத்துல இருந்து

0: தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்றது யார், எங்க இருந்து?
1: கலைவாணி பேசுறேன்.
0: கலைவாணி மேடம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சொல்லுங்க.
1: மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வாஸ்து சங்கரஹாலய அருங்காட்சியகம்.
0: ஆஹா, சூப்பர் சூப்பர். அப்படியே பெரிய பேரா இருந்தாலும் பொறுமையா நிதானமா அழகா சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள் உங்களுக்கு. கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்புக்கான 2010 யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் விருதை வென்ற ஒரு மியூசியம் இதுதான். இது வந்து நம்ம ஷார்ட்டா CSMVS மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். 1851 நிறுவப்பட்ட இந்தியாவின் இரண்டாவது பழமையான அருங்காட்சியகம் எது? 1851 நிறுவப்பட்ட இந்தியாவின் இரண்டாவது பழமையான அருங்காட்சியகம் அதாவது ஸ்கேன் மியூசியம் எது? இதோட இயர் பார்த்தீங்கன்னா 1851. ஸோ இதில் வந்து நிறுவப்பட்ட அந்த அருங்காட்சியகம் எது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரைன் குவுக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை சொல்லுங்க. நானும் ரெடியாக இருக்கேன் உங்களை விஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம். பாண்டிய நாடு திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் நண்பகல் 12:30 பன்னிசை மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்க மறவாதீர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யார், எங்கிருந்து?
0: ஆதிபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
1: ஓகே பலராமன் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
1: சொல்லுங்க.
0: சென்னையில் அரசு அருங்காட்சியகம் மேடம்.
1: ஓகே கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
0: நன்றி
1: மேடம், நன்றி. அதாவது சென்னை கவர்மெண்ட் மியூசியம் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் அவர் கரெக்டாகவே சொல்லிட்டார். ஸோ அவருக்காக பாராட்டுக்கள் நம்ம தெரிவிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான், உலகின் மிகப்பெரிய தனிநபர் கலை சேகரிப்புகளில் ஒன்றான சாலர் ஜங் அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? ஸோ இந்த மியூசியம் எங்கே இருக்கு அப்படின்னு தான் கேட்குறேன். உலகின் மிகப்பெரிய தனிநபர் கலை சேகரிப்புகளில் ஒன்றான சாலர் ஜங் அருங்காட்சியகம் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஸ்டேஃபன் பிரெயின்போக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் வருது ஜில்லா திரைப்படத்துல இருந்து.

0: 10:47 கெட் செட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கடைசியா க்வெஸ்சன் கொடுத்திருந்தது அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய தனிநபர் கலை சேகப்பர்கள் ஒன்றான சாலர் சங் அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன் அப்படின்னு நம்மளோட நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் சண்முகசுந்தரம்.
0: கே சண்முகசுந்தரம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா சொல்லுங்க.
1: இதற்கான சரியான விடை ஹைதராபாத்.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
1: ஓகே மேடம், சின்ன டவுட், இந்த துலாக்குள் நிகழ்ச்சி என்ன டைம் முடிவர பார்த்து?
0: 12 மணிக்கு சார், அது நம்மளுடைய முதன்மை அலைவரிசையில்.
1: சரிங்க, நன்றி.
0: நன்றி சார். ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சது ஹைதராபாத் அப்படின்றது தான் கரெக்டான. இந்த சாலர் சங் அருங்காட்சியகம் வந்து ஹைதராபாத்ல இருக்கு. ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான், இந்தியாவின் ரயில் பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தும் தேசிய ரயில் அருங்காட்சியகம் எங்க இருக்கு? இந்தியாவின் ரயில் பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தும் தேசிய ரயில் அருங்காட்சியகம், ஓகே, இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான மியூசியம் அது. ஸோ இது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271176 0227177 நம்பர்ஸ்ல.

0: ஹே, இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: அம்பிய, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: Let's go.

10:55 கெட் செட் கோ நிகழ்ச்சியோட இன்றைக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்டா என்ன க்வெஸ்சன் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் ரயில் பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தும் தேசிய ரயில் அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ டெல்லி, புதுடெல்லி அப்படின்ட்டு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து நம்மள இன்னைக்கு நிறைய க்வெஸ்சன் வந்து நம்மளோட மியூசியம் ரிலேட்டடா கொடுத்தோம். இந்தியாவோட மியூசியம் ரிலேட்டடா நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர்ஸை கொடுத்தாங்க. சில பேர் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்காரு. டோன்ட் வரி, டெய்லியுமே நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சி இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ நான் கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஸோ லாஸ்டாக உங்களுக்காக ஒரு சூப்பரேட்டான சாங் வருது, மான்காராதே திரைப்படத்திலிருந்து. எஃப்எம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி உங்களுடைய மேஜிக்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக ஊடகத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், மனித குலத்தின் ஆழமான உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்தின் உன்னதமான விழுமியங்களுக்கும் குருதேவ் தாகூர் வடிவம் கொடுத்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூரின் சிந்தனைகள் தொடர்ந்து மக்கள் மனதில் ஒளிரச் செய்யவும் மக்களின் முயற்சிகளில் முன்னேற வழிகாட்ட உதவும் என்று திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கனா இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பு நடத்தும் வணிக விழாவிலும் கலந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பீகார் மாநிலத்தில் இடி மின்னல் மற்றும் புயல் தொடர்பான தனித்தனி விபத்துக்களில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சென்னைக்கு வரும்படி தலைமை உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 3 தினங்களாக புதுச்சேரியில் தங்கியிருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை முதல் ஒவ்வொருவராக சென்னை புறப்பட்டு சென்றுள்ளனர். வடக்கு இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையில் இயங்கும் பயணிகள் படகு ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக நேற்றிரவு நடுக்கடலில் தத்தளித்தது. இந்திய கடற்படை அதிகாரிகள், உள்ளூர் மீனவர்கள் விரைந்து சென்று படகை மீட்டனர். படகில் பயணித்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. புதுச்சேரியின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கும் கடலோர காற்றுக்கும் நம் மண்ணின் கலாச்சாரத்திற்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு. அந்த பந்தத்தை இசையால் பிணைத்தும் தொழில்நுட்ப யுகத்தில் டிஜிட்டல் மேஜிக் செய்தும் உங்கள் இதய துடிப்பை ஒரே அலைவரிசையில் ஒலிக்க செய்யும் இசை பேரரசின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 24 மணி நேர ஓட்டத்தில் உங்கள் மனதை ஒரு நிமிடம் பாஸ் செய்து ரம்யமான நினைவுகளுக்குள் ஒரு டைம் டிராவல் அழைத்துச் செல்லும் இசை மந்திரம் பரபரப்பான இந்த நேரத்தை ஒரு சில் அவுட் வைபாக மாற்றும். இதோ காலங்கள் கடந்தும் காற்றில் மிதந்து வரும் காவியங்களின் சங்கமம். இது உங்கள் இதயத்தை வருடும் மெலடி மேஜிக். இந்த இசை பெருங்கடலில் உங்கள் ரசனையை சரியாக துடுப்பெடுத்து வழிநடத்த உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் ஃபேவரட் நண்பனாக, உங்கள் காதுகளுக்குள் கவிதைகளை வாசிக்க இதோ ஒரு குரல். இசைக்கு மொழி இல்லை, மெலடி மேஜிக்கிற்கு முடிவே இல்லை என்று சொல்றது நான், உங்க எனர்ஜி பேக் ஆர்ஜே சீனு. வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம மெலடி மேஜிக் உலகத்துக்குள்ளார ஒரு வைபான அனுபவத்தை தொடங்கலாம். ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி மெலடி இப்போ நிகழ்ச்சியின் துவக்கமாக உங்களுக்காக. இது ஒரு ஜஸ்ட் பாட்டு இல்லைங்க, இது ஒரு மியூசிக்கல் ட்ரீட். கேளுங்க பாடலின் சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

0: குடும்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வார்த்தைகள் மௌனமாகும் பொழுது இசையை பேச வைக்கும் ஒரே அலைவரிசை உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நிகழ்ச்சியிலும் உங்க மனச புன்னகை பூக்க வைக்கும் ஒரு மெலடியை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். போக்கிரி திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: இசைக்கு மொழி இல்லை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக்கிற்கு ஒரு முடிவே இல்லை. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில இப்ப யுவன் சங்கர் ராஜாவோட அந்த கிராமத்து மேஜிக் கேட்கலாம். ஒரு நேட்டிவிட்டி மெலடி எப்படி இருக்கணும்னு இந்த பாட்டு தெரிஞ்சுக்கலாம். காதல்ல விழுந்த ஒருத்தனோட அந்த தவிப்பை இதை விட அழகா சொல்ல முடியாது. இதோ இதயங்களை இணைக்கும் அந்த மெலடி பருத்தி வீரன் திரைப்படத்தில இருந்து.
3: மடியில் தர வச்சு சஞ்சிக்கு.

ராகங்கள் பலவிதம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் எப்பவுமே ஒரு அற்புதம். ஹாரிஸ் ஜெயராஜ் த மாடர்ன் மெலடி கிங் 2007 நம்ம காலேஜ் கேண்டீன்லேருந்து எஃப்எம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பாட்டு தான் ராஜாவாக இருந்தது. அந்த நினைவுகளுக்கும் இப்போ ஒரு டைம் டிராவல் நம்ம போயிட்டு வரலாம் நிகழ்ச்சியில். இப்போ பாடல் கேட்கலாம் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 11:26, 10 நொடிகள். சில பாடல்கள் அப்படியே ஒரு மெல்லிய தூறல் மாதிரி மனசை நினைக்கும். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில ஒரு ஸ்மூத்தான ட்ராக் தான் இப்ப கேட்க போறீங்க. ஒர்க் ப்ரெஷர்ல நீங்க இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இந்துக்கு நீங்க கேளுங்க, உங்க மூட் அப்படியே ரீசெட் ஆகிடும். நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஸ்டம்ப்டு சீசன் 7. டெல்லியிலிருந்து அஞ்சல்.

நேரம் 11:48 12 நொடிகள்ல நேயர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில இப்ப நம்ம பாடல் கேட்கலாம். யுவன் எஸ்பிபி சரண் வெங்கட் பிரபு காம்போல நட்பையும் காதலையும் ஒரே பாட்டுல எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டுல. பாடலை கேட்கலாம். சென்னை 628 திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: நேரம் 11:55. 8 நொடிகள். காலங்கள் மாறலாம், டெக்னாலஜிகள் அப்டேட் ஆகலாம், ஆனால் புதுச்சேரியின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கும் தரம் குறையாத ரசனையோடும் தடம் மாறாத அன்போடும் என்றும் உங்கள் உணர்வுகளின் உலகளாவிய முகவரியாக உங்கள் இதய துடிப்போடு சிங்க் ஆகியிருக்கும் ஒரே இசை பேரரசு உங்கள் ஃபேவரட் FM ரெயின்போ புதுவை 102.8. இன்றைய மெலடி மேஜிக் மிஷன் இத்தோடு நிறைவடைகிறது. ஆனால் இசை என்பது ஒரு முடிவில்லாத விண்வெளி. அந்த விண்வெளியில் மீண்டும் ஒரு இசை சிறகடிப்போடு உங்களை சந்திக்க வருகிறேன். இசைக்கு மொழி இல்லை, மெலடி மேஜிக்கிற்கு முடிவே இல்லை. மீண்டும் ஒரு இனிமையான இசை வேலையும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் ரசனைக்கு உயிர் கொடுத்த நண்பனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் ஃபேவரட் ஆர்ஜே சீனு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். கிரீடம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது நண்பகல் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா ஆகிய திட்டங்கள் நாடு முழுவதிலும் உள்ள குடிமக்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கி 11 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளன. இந்த திட்டங்கள் அனைவருக்கும், குறிப்பாக சமுதாயத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு மலிவு விலையில் நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாற்றமடையும் உலகில் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் என்ற கருப்பொருளுடன் புதுடெல்லியில் நடைபெற்ற 2 நாள் கலந்துரையாடல் நேற்று நிறைவு பெற்றதா. இதில் இந்திய பெருங்கடல் பிராந்திய உறுப்பு நாடுகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள முக்கிய முன்னேற்றங்கள் மற்றும் சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கப்பல் கட்டும் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக தென்கொரியாவும் அமெரிக்காவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க வர்த்தகத்துறையின் ஒரு அமைப்பு தெரிவித்துள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவின் கப்பல் கட்டும் துறையை மீட்டெடுக்க உதவுவதாக சியோல் உறுதியளித்துள்ள நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்துள்ளது. இந்திய பெருங்கடல் உயரிய விருதான இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் தனித்துவமான சாதனைக்காக அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்கப்படுகிறது. 2027 ஆம் ஆண்டு குடியரசு தினத்தில் அறிவிக்கப்பட உள்ள பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி செய்தி விளம்பரத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு கேரளம், மாஹே, லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் நாளை வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என்று மையம் கணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. நேர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான நண்பகல் வணக்கத்துடன் பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ச்சி லாவண்யா. ஸோ இவ்வளோ நாளாச்சு நம்மளோட பேசுங்க தோழா நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு. எஸ், ஸோ ஆண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு சூப்பரான ஷோ அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வெயிட்டிங்க இந்த ஷோவுக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன தலைப்பு கொடுக்க போறீங்க மேடம், எப்படி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான தலைப்பு இன்னைக்கு இதுதான். நிறைய சுச்சுவேஷன்ஸ் நமக்கு லைஃப்ல வரும், அதாவது ஆஹா இந்த பிரச்சனையை எப்படிப்பா நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும் போது, ஆண்கள் மட்டும் ஓகே இதை இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படி டேக் இட் ஆஸ் அ ஈஸி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டேக் இட் ஈஸி பாலிசி அப்படி என்ன பண்ணுவாங்க, ஓகே இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான தலைப்பு, ஆண்களின் டேக் இட் ஈஸி பாலிசி. ஸோ நீங்கள் இதில் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2271176 பூஜ்ஜியம் மற்றொரு 2275252 0. ஸோ மறுபடியும் உங்களுக்காக நான் டாபிக் சொல்கிறேன், ஆண்களின் டேக் இட் ஈஸி பாலிசி. எப்பயுமே நம்மளோட பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் தலைப்பு கொடுத்த உடனே நான் பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர் ரெடியாகவே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, யார் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: நல்லமா இருக்கேன் சார். அப்படி நீங்க டாபிக் எப்ப கொடுப்போம் பேசுங்க தோழா, எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா?
2: 12:00 ரெடி
1: ஆகக்கூடிய பாத்தீங்களா, அப்படியே ரெடி ஆயிட்டீங்க. ஆஹா, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்
2: அப்படின்னு முயற்சி செஞ்சு லைன் கிடைச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பி.
1: நானும் ஹாப்பி. ஓகே, சோ ஆண்களின் டேக் இட் ஈஸி நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அதாவது என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இது உங்களுடைய லைஃப்ல எப்படி அப்படின்றத சொல்ல போறீங்க.
2: கண்டிப்பா மேம், அதாவது பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பிட்ட பினான்சியல் ரீதியா வரும் மேம். மாசம் அப்படிங்கும் பொழுது நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நம்ம தான் பொறுப்பேற்ற உணவு குடும்பத்தினுடைய செலவுகளை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் பட்ஜெட்ல துண்டு விடும் பொழுது டேக் இட் ஈஸி, என்ன நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி இருக்கிறோம், ஏதாவது அந்த கடினமான சிச்சுவேஷனை கூட ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு விதத்துல நமக்கு டேக் இட் ஈஸி அப்படின்ட்டு எடுத்துக்கோம் மேம். அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஒர்க் பண்றோம், ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள்ல நமக்கு நிறைய சவால் வரும் மேம். சில சமயம் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு நினைப்போம், அன்னைக்குன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒர்க் வரும். சில சமயம் நமக்கு தான் இந்த வருஷம் பேண்ட் ப்ரோக்ரேஷன் கிடைக்கும் அப்படிப்போம், கிடைக்காம போகும். அதே மாதிரி MSI அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா கொடுப்பாங்க சம்பள உயர்வு, அது நமக்கு தான் கிடைக்கும், நல்ல பெர்சன்டேஜ் வரும், பட் அதெல்லாம் வராது. அந்த சமயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு துவண்ட போகாம ஆண்கள் டிக்கெட் ஈஸியா போக்குறதுனாலதான் வேலை செய்யக்கூடிய தளத்திலயும் அவங்களுக்கான அந்த இருப்பும் கூட சூப்பரா இருக்கும் மேம். எனக்கு கூட சில சமயம் அப்படிதான் வரும், நம்ம நினைச்சத கை கொடுக்கலையேச்சா என்னடா இது அப்படின்னு போது, ஓகே லைட்டா விடுவோம் அடுத்த வாட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன், அதே மாதிரி அடுத்த வாட்டி கிடைச்சிருக்கு. இதை என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆண்கள் வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க மேம். இது எதனால அப்படின்னா அவங்களுக்கு சீரியஸ்னஸ் இருக்காதா அப்படின்ட்டு கேட்கலாம். எல்லாருக்கும் இருக்கு, ஆனா நம்ம வருத்தப்பட்டு மாத்திரம் மட்டும் என்ன செய்ய போறது, ஒன்னும் செய்ய முடியாது. ரேதர் அதை டேக் இட் ஈஸியா எடுத்துக்கொண்டு நம்ம பேச்சில் இருக்க கூடாதுப்பா, வீச்சில இருக்குப்பா அப்படிம்பாங்க ஆண்கள். அதனால உட்கார்ந்து புலம்பி ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறத விட லைட் ஹார்ட்டடா ஈஸியா டேக் இட் பண்ணோம்னு வச்சுக்கோ, டேக் இட் ஈஸி பாலிசியா இருந்தோம்னா அடுத்த கட்டத்திற்கு நம்ம தடை போடாமல் நல்லா திங்க் பண்ணி பொட்டன்சியலோட நம்ம ஒர்க் பண்ணி நமக்கான ஒரு அங்கீகாரம், நமக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் ஆண்கள் இயல்பாகவே நிறைய விஷயங்களுக்கு டேக் இட் ஈஸியா இருப்பாங்க மேம். அது ஆண்களுக்கே உரிய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுவாங்கல்ல சில சமயம் பொலமேனா, பொலம்பாதடா நீ பையன்டா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கணும்ல அப்படிம்பாங்க. அது உண்மைதான், ஆண்களுக்கே உரிய குணம் தான் மேம் இது இல்லையா?
1: ஓகே ஓகே, ரொம்ப அதாவது இப்ப நீங்க சொல்றது எல்லாமே ஒரு சீரியஸ் இஷ்யூல சொல்ற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது கூட சும்மா கலாச்சிட்டாங்க அப்படின்னா கூட அதை கூட நீங்க டேக் இட் ஈஸியா எடுத்துக்கீங்க.
2: அதே மாதிரி சில ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம், என்னடா சந்திரசேகர் மொக்கையா இருக்கு இந்த ட்ரெஸ், உனக்கு சரியாவே இல்லையா என்னடா அப்படி சொல்லிட்டேன்னு இருக்காது, டேக் இட் ஓகேடா நீ சொல்லிட்டேல அடுத்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக ஏதாவது குட்டியா சமைச்சு எடுத்துட்டு போவோம், அந்த சமயத்துல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பாராட்டுவாங்கன்னு பாப்போம்.

0: ரொம்ப மொக்கையா இருக்குடா என்னடா இது அப்படிம்பாங்க. அத கூட ஓகேடா இந்த வாட்டி தானே அடுத்த வாட்டி சூப்பரா பண்ணிடுறாரு அப்படிம்போம். இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தாண்டி பெரிய விஷயங்களா இருக்க வரைக்கும் ஆண்களுக்கு எல்லா இடத்துலயுமே டிகேடிசி பாலிசியாக தான் மேம் பயணிக்கிறோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சூப்பராவே சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நேரா வந்து நன்றி.
0: தேங்க்யூ மேம். பை பை.

0: ஆண்களின் டிக்கி டிசி பாலிசி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட பேச வந்திருக்க நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து? ஐயப்பன் சார் சொல்லுங்க.
1: அதாவது டேக்கி டிசினா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா அதாவது நான் சரி பண்ணிடுவேன். அதாவது இப்ப இது என்ன பத்தி நான் சொல்ற மாதிரிதான் இருக்கும். அதாவது போனு போன் இருக்குல்ல, போன் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க வீட்டுல வந்து எனக்கிட்டதான் கேப்பாங்க. உடனே நான் அதை ஈஸியா சரி பண்ணிடுவேன். அதே மாதிரி டிவி இந்த மாதிரி எதுல பிரச்சனை வந்தாலும் எனக்கிட்டதான் கேப்பாங்க. அத நான் சுலபமா எப்படியோ ஏதோ பண்ணி அதை சரி பண்ணிடுவேன்.
0: ஓகே.
1: எடுத்துக்கிறீங்க.
0: ஓகே, சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்துக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய நேர்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்களின் டிக்கி டிசி பாலிசி, ஆமாங்க, லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லையா. ஸோ இப்போ வந்தவங்க எல்லாமே அவங்கவுங்களுடைய கருத்துக்களை தான் சொன்னாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களும் கண்டிப்பாக வரவேற்கப்படுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணணும், 2271760, மற்றும் ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2275250.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 12:16 பேசுங்க தொழா நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்களின் டிகிடிசி பாலிசி எப்படி எந்த சிச்சுவேஷன் அப்படி ஈஸியா எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். சோ நம்ம கிட்ட பேச வந்திருக்க அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புதுவையிலிருந்து ஆசை தம்பி, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். தலைப்பு கேட்டீங்களா? ரெடியா வந்துட்டீங்க, பேசுங்க தொழா. நீங்க உங்களுடைய விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி பண்ணிருக்கீங்க
1: அதுக்கு வந்து அது சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு இருக்கணும். ஏதாவது டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு எடுத்து 90% டேக் இட் ஈஸி பாலிசி ஆச்சுக்கலாம். ஒரு 10% வந்து அது வந்து கொஞ்சம் நம்ம என்னன்னாக்கா அப்படியே கிடப்புல போட்டு விட்டுணும். அதை கிடப்புல போட்டு விட்டோம்னா அதுவாகவே சால்வேஷன் வரும். இல்லைன்னா அதுக்கப்புறம் இதுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதை பார்க்கணும். 90% வந்து எப்படின்னாக்கா பொறுமை, பொறுமை, மனதில் உறுதி, நம்பிக்கை. இது இருக்கும்போது இதை நம்பி நம்ம இது பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனைனா எந்த பிரச்சனைக்கும் சால்வேஷன் அப்படின்றே ஒண்ணு உண்டு.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: அதுக்காகவே சால்வ் ஆகி போறது உண்டு. நாம முயற்சி எடுக்கணும். இப்படி இந்த முயற்சியில போலாமா, இந்த முயற்சியில போலாமா அப்படின்னு பார்த்து எடுக்கும்போது, பதறாம எடுக்கும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னாக்கா டேக் இட் ஈஸி பாலிசியா மாறுது. பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பதறாம பண்றோம்.
0: கண்டிப்பா
1: பதறி எடுக்கும்போதுதான் இங்க சிக்கல் வந்துடும். அதனால பதறாம எடுக்கும்போது நாம கண்டிப்பா

0: டிகிடிசி பாலிசி அதை வென்றுடுவோம். நம்ம நோக்கி வந்த அந்த பிரச்சனை லெப்ட் பக்கமா போமோ ரைட் பக்கமா போமோ நம்ம மேல மோதாம
1: போயிடும்.
0: அதனால டிகிடிசி பாலிசியாகவே எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட நிதானமா நம்ம போனோம்னா எல்லாமே டிகிடிசி பிரச கொண்டு போகலாம். கொஞ்சம் சிந்தனை பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லாம் சில பிரச்சனைகளை நம்ம மூவ் பண்ணுவோம். அவ்வளவுதான்.
1: சூப்பரா சொன்னீங்க சார், நன்றி சார் உங்களுக்கு. எஸ், ரொம்பவே ரொம்ப பொறுமையாக அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதே ஒரு அழகான ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களும் கண்டிப்பாக வரவேற்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது. நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சாங் கேளுங்க. கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன டயல் செய்யணும் நம்பர்கள் அப்படின்னா 2271760 ஸோ உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுது. ஆண்களின் டிகிடிசி பாலிசி சாங் கேட்கலாம். பாஷா திரைப்படத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: எஸ் ஸோ சாங் கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாங்லாம் கேட்கணும் மேடம். முதல்ல நான் பேசிடுறேன் என்னுடைய கருத்துக்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
0: ஓகே பாபு சார், தலைப்பு கண்டிப்பா கேட்டிருப்பீங்க.
1: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் போனாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அது நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படிங்கிற மாதிரி பாலிசி தான் நமக்கு முக்கியமான ஒரு
0: விஷயம்.
1: அப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை நகர்வுகளை நம்ம கொண்டு போக முடியும்.
0: சொல்லிட்டாங்க எப்பயுமே அவங்களோட கருத்துக்களை ரொம்ப ஸ்பெஷலாவே நம்ம கொடுப்பாங்க. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் என்னுடைய கருத்து அப்படின்ற மாதிரிதான் ஒவ்வொரு நேயர்களும் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு டிகிடிசி பாலிசி அப்படின்றது அவங்க லைஃப்ல அவங்க அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் எப்பயுமே நம்மளோட பேசுங்க தொழா நிகழ்ச்சியில ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ டைம் ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணும். 2271760 2275250 நம்பர்ஸ்க்கு. ஸோ இன்னைக்கு பேசுங்க தோழா நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு ஆண்களின் டிகிடிசி பாலிசி.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: கொடுமூச்சுடன் காதலித்தோ.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பேசுங்க தோழா நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 12:32:40 ஆயாச்சு. ஸோ பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்களின் டிசி பாலிசி. ஸோ நம்ம கிட்ட பேச வந்திருக்க அந்த கடைசி நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே கலர் சார், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
4: ரொம்ப பெருசு படிச்சு போகாமே ஒரு வார்த்தைய நேரங்கள ஐயோ பேசிட்டாரு பேசிட்டாரு வச்சுக்கிறது. அதே போல ஒரு மனைவி செய்யற சமையல்ல சின்னோண்டு தப்பு இருக்குன்னா அதையே குறை கண்டுபிடிக்கிறது மாணவர் எதிர்ப்பு.

0: எதிர்பாராம தேர்வுல தோல்வி அடைய நேரங்கள்லயோ இல்ல குறைவான நேரங்களையோ அதையே ஒரு தவறா எடுத்துக்கிறது. ஒரு அப்பிக்குள்ள ஒரு சண்டை, மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சண்டை, இது போகாம அங்க நல்லுறவை கொண்டு வர்றது, அங்க தூக்கி ஒரு பக்கம் தூக்கி போடுறது, புதுமையை எணிகிறது, இது மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம்
1: சொன்னா
0: ஊர்வசி ஊர்வசி சந்தோஷமான பாடல பாடி நம்ம சந்தோஷ வானல சிறகடிச்சு பறக்கலாம். போறாங்க எதிர்பாராம ஒரு சிலருடைய வாசனை ஓட்டிடும் ஒரு சின்னோன்னு தெரியுதுங்கிற போது அது கருத்து பண்ணிட்டு சரி சொல்லி அடுத்த
1: பயணிக்கு
0: இல்ல ஒண்ணு கொண்டு முட்டிக்கிட்டு மாஞ்சிக்கிட்டு அங்க ரொம்ப அதிகமா
1: கண்டிப்பா
0: ஒவ்வொரு விஷயத்திலயும் இந்த பொறுமையா எதையும் சாதாரணமா எடுத்துட்டு போற சாதுரியமோ சாமார்த்தம் வந்துட்டா இங்க சண்டையும் இல்ல தேசமும் இல்ல
1: குசலும்
0: குடும்பத்துல ஒரு அமைதியான நட்பு வட்ட அமைதியான பொது இட அமைதியான ஒரு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட்டா எல்லாமே கையிலதான் இருக்கும் அப்படிங்கறதுனால நமது இப்படித்தான் வாழும் சொல்லி வாழ்க்கையை வரையறுத்து கொண்டு போறதும் நம்ம சஞ்சார கொடுக்களை பயணிக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வா இருக்கு.
1: என்ன
0: புரிஞ்சுதான் வாழ்றதுனால தான் தலைப்பு ஒட்டிய கருத்துக்களை உங்ககிட்ட நாங்கள் கொடுக்க முடியுது
1: கண்டிப்பா.
0: அது மாதிரி சொல்ல போனா நம்ம சமுதாயத்துல நிறைய நிறைய சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்காக வம்பு வளர்த்துக்கிட்டு மண்ணு கட்டி போற அண்ணன் தம்பிகள் அங்க பாத்துக்கிட்டு நிறைய சாப்பாடு போடணும் எங்க அம்மாவுக்கு, நீ ஏன் சாப்பாடு போடணும் எங்க அம்மாவுக்கு, நீ போட நான் போட மல்லு கட்டுற கிராம குடும்பங்கள் அங்க பாத்துட்டு இருக்கிறோம். பிரச்சனைப்பா இது ஒரு சாதாரண மிஷின் போகாம மாமியார் மருமக பாத்துக்கிட்டு பண்ண முடியும். கணவன் என்ன பண்ண ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு இந்த அடி போடுவாரு அவசப்படுவாரு. இது இறைவர்கள் இருக்கு இந்த சமுதாயத்துல
1: பொறுமையா இருந்துட்டு எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டா லைஃப் ஈஸியா கொண்டு போயிடலாம்னு சொல்றீங்க.
0: பொறுமையிடம் நகையை கொண்டுகிட்டு போங்க, கோபத்தை தூக்கி ரொம்ப தூரம் தள்ளி போட்டு பாருங்க.
1: ஓகே சார் ஓகே.
0: ரொம்ப ரொம்ப நிம்மதியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்றது நம்ம கையில தான் இருக்கு.
1: ஓகே சார் ஓகே சார், உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, ஸோ நம்மளோட கடைசி நேயர் அவருடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராகவே நம்மகிட்ட சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி இந்த ஷோவில் வந்து நம்ம இந்த ஆண்களின் கேகிடிசி பாலிசி கொடுக்கும்போது அதை எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, என்னெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க, எனக்குலாம் உடனே கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இல்லை, ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அந்த சுச்சுவேஷனை நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அதேமாதிரி லைஃப்பில் வந்து ஒரு நிதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட கன்க்ளூஷன் எல்லா நேர்களும் சொன்னது தான் நம்மளோட கன்க்ளூஷனும். ஸோ அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனோட இன்னைக்கு நான் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். நிகழ்ச்சியோட கடைசி பாடல் வருது கருணா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல் அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள்

0: படையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டு தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த

0: ஒராண்டுக்குள் மூன்று முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்டி சீக்மென்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்தி நேரம் 12:50 தொடர்வது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: கண்காட்சியில் அனுசுயாவோ புவனாவோ பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வரும்போது கூட தேவைக்கு அதிகமாக அவள் பேசுவதில்லை. இரவில் ராசமாலை அவள் அருகில் படுத்துக்கொள்கிறாள். இறுதி ஆண்டு தேர்வை எண்ணி அவள் அநேகமாக எப்போதும் படித்து கொண்டே இருக்கிறாள். அலுவலக அறையில் லோகாவும் டாக்டர் மித்ராவும் இருக்க காண்கிறாள். டாக்டர் மித்ரா இந்த இல்லத்தின் மருத்துவர். குழந்தைகளை பார்க்க நாள்தோறும் வருவதுண்டு. வயது முதிர்ந்த அந்த அம்மாள் மிக அன்பாக பேசுவார். அவருடைய சிரிப்பே அமுதம் தோய்ந்தாற்போல் இருக்கும். லோகா அவளை கண்டதும் அழைக்கிறாள். ஸ்கூல் பஸ் இவ்வளவு சுருக்காக வருகிறதா என்ன? இல்லை மேடம், எனக்கு கிளாஸ் இல்லை, ஸ்டடி லீவு தான். இப்போ நான் அங்கே உள்ள ஹாஸ்டல் பெண்ணுடன் சேர்ந்து படிக்கப் போனேன், அதனால் வந்துவிட்டேன். இன்னைக்கு எனக்கு ராத்திரி கிச்சன் டியூட்டி. தனியாகவா வருகிறாய்? நான் நடந்துதான் வரேன் மேடம். லோகா அவளை ஏற இறங்க பார்க்கிறாள். நீ தனியாக வருவதும் போவதும் சரியில்லை, காத்திருந்து பஸ் வரும்போது தான் திரும்ப வேணும். சரி, போய் டாக்டருக்கு லைம் ஜூஸ் கொண்டு வா என்று அனுப்புகிறாள். லோகாவிடம் இந்த கடுமையை அவள் எதிர்பார்க்கவில்லை. அனுசூயாவும் புவனாவும் சுதந்திரமாக வெளியே பஸ்ஸில் செல்கின்ற நேரே ஒழிய உண்மையில் அவள்தான் விடுதியின் மற்ற பெண்களை தவிர சுதந்திரமாக பள்ளிக்கு சென்று வருகிறாள். ரோசியும் மீனாட்சியும் பஸ் வரவில்லை என்றால் பள்ளிக்கே செல்வதில்லை. ஜெயில் புலிகளைப் போல் போகணும் வரணும் என்று அனுசுயா கூறியது செவிகளில் ஒலிக்கிறது. சமையல் பகுதிக்கு சென்று முத்தம்மாளிடம்

0: ஏற்கனவே மற்ற பெண்கள் பொறாமை கொண்டு நடக்கின்றனர். எனவே அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணியவளாக மாடிக்கு வருகிறாள். மாடி அரைக்கதவு சாத்தினால் போல் இருக்கிறது. அவள் மெதுவாக தட்டுகிறாள். எஸ் என்று டாக்டர் குரல் கொடுக்கிறாள். உள்ளே அவள் மட்டும்தான். நீண்ட மேசைக்கு அருகில் அமர்ந்திருக்கிறாள். அந்த பெரிய அறைக்கு மைத்ரேயி எப்போதோ சுத்தம் செய்வதற்காக வந்திருக்கிறாள். பளிச்சென்ற வினோலியம் விருப்பினால் புதுமை பெற்ற தரையில் கால் வைக்கவே கூசுகிறது. பக்கத்துக்கு எட்டாக 16 நாற்காலிகளும் மெத்தை தேய்த்த வசதியான இருக்கைகள். அவ்வளவு நீளம் இல்லாதது போனாலும் 8 பேர் அமர்ந்து உண்ணக்கூடிய மேசை. மெருகு குலையாமல் மின்னுகிறது. ஓரத்தில் ஒரு அலமாரி. சுவரில் வரிசையாக படங்கள் இருக்கின்றன. காந்தியடிகளின் படம் பெரியது. அடுத்து நேருவின் படம். அதை அடுத்து முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த பெண்மணியின் படம். அவள் உள்ளே வந்ததும் டாக்டர் எழுந்து கதவை சாத்துகிறாள். பழச்சாற்றை கையில் வாங்கி கொண்ட டாக்டர் மித்ரா கனிவாக புன்னகை செய்து அவளுடைய கையை ஆதரவாக பற்றும்போது மைத்ரேயிக்கு இனம் புரியாத அச்சமும் திகைப்பும் மேலிடுகின்றன. அவளுடைய மண்டையில் 1000 கேள்விகள் விஸ்வரூபம் எடுக்கின்றன. அந்த இல்லத்தில் நுழைந்தபோது அவள் முறைப்படி ஒருமுறை மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளானதுண்டு. டாக்டர் மித்ரா தான் செய்தாள். இப்போது என்ன டாக்டர், இப்போ மெடிக்கல் டெஸ்டா? இல்லை இல்லை, நீ உட்காரு, உன்னை ஒன்றும் செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் பேசலான்னு. மறுபடியும் கனிவான நோக்கு, சிரிப்பு. பேசுவதற்கு கதவை சாத்துவானேன். அவளுக்கு கேட்க நாவு எழவில்லை. உனக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அந்த துயரக்கதையை இப்போது எதற்கு கேட்கிறீர்கள் என்று வினவுகின்றன அவள் விழிகள். குறிந்தபடியே ஆமாம் என்று தலையாட்டுகிறாள். எத்தனை மாசம் இருந்தாய் அவனுடன்? 4 மாசம். சந்தோஷமாக இருந்திருப்பா? இல்லை. சந்தோஷமாக இருந்திருந்தால் இங்கே வந்து அல்லல் படுவேனா? பாவம், நீ இரவெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுகிறாயாமே. நீ சரியாக இரவு தூங்குறதில்லையாமே. என்னது, நீங்கள் என்ன கேட்குறீங்க டாக்டர்? நான் மடத்தனமாக ஆளை புரிஞ்சிக்காம போய் பாதாளத்தில் விழுவது போல விழுந்தேன். நல்ல வேளையாக அங்கே ஒரு அம்மாள், உன் போன்ற நல்ல குல பெண்கள் வந்து நல்லபடியாக வாழ முடியாது, போய் எங்கேயானும் பிழைத்து கொள்ளுன்னு சொன்னபோது பயந்து ஓடி வந்துட்டேன். வீட்டில் அக்காவின் கணவர் என்னை அடுத்து விரட்டினார். பிறகு லோகாமாவிடம் வந்து அண்டினேன். அவள் முகம் சிவக்க, கண்கள் தழும்ப, மென்மையான உணர்வுகளும் சிதையும் வேதனையில் விடுவிடென்று பேசும்போது டாக்டரின் முகம் மேலும் கனிகிறது. தப்பாக எடுத்துக்கொள்ளாதே, இங்குள்ள பெண்கள் உன் மீது மிகவும் இழிவான வகையில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். என்ன குற்றம் சாட்டினார்கள் டாக்டர்? நான் வெளியே பள்ளிக்கூடம் போய் வரும் நேரத்தில் யாரையானும் சந்திக்கிறேன்னு என் மீது அடாப்பழி சுமத்துகிறார்களா? கடவுளே, நான் ஏன் இங்கே வந்தேன்? நான் இங்கு உள்ளவர்களை அடிமனசிலிருந்து வெறுக்கிறேன். இவர்கள் விரசமாக பேசும்போதெல்லாம் கூசி போகிறேன். இவர்களுடைய பேச்சும் செய்கைகளும் கேலிகளும் சாடைகளும் நான் அடியோடு வெறுக்கிறேன். உங்களிடம் என்ன பழி சுமத்தினார்கள் டாக்டர்? நான் கருவிற்றிருக்கிறேன் என்று சொன்னார்களா? எனக்கு நோய் இருக்கிறது என்று சொன்னார்களா? அவர்கள் உங்களிடம் என்ன பழி சுமத்தி என் மீது உங்களை சந்தேகப்பட செய்திருக்கிறார்கள்? நெஞ்சத்து குருதிக்களத்திலிருந்து செந்தீ மலர்கள் போல் அவளுடைய கேள்விகள் டாக்டரின் செவிகளில் வந்து படுகின்றன. அவள் தன் அன்பான கை கொண்டு மேனி துடிக்க நிற்கும் அவள் கையை அழுந்த பிடிக்கிறாள். ஷ், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நான் நம்பலை, லோகாவும் நம்பலை. ஐ எம் சாரி மை டியர், இதை மறந்துடு. நீ இங்கே இருக்க வேண்டியவள் அல்ல. உன்னை வேற தகுதியான இடத்துக்கு நான் அனுப்ப சொல்கிறேன். ஒரு அப்பாவினா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் கேட்கலாம்னு நினைக்கிறாங்களா? தன் நடத்தை மீது அவர்கள் சந்தேகம் கொண்டார்கள் என்ற செய்தி உறுதியான பிறகு அவளுக்கு அடக்க இயலாமல் கண்ணீர் பெருகுகிறது. நோ மை சைல்டு, நோ நோ நோ, அழக்கூடாது. கமான், லெட் அஸ் ஷேர் என்று நீர்ப்பானையின் மீது கவிழ்த்திருந்த டம்ளரை எடுத்து பாதி பழச்சாறை அதில் ஊற்றுகிறாள். இந்தா, நீ பாதி, நான் பாதி குடிக்கலாம். எனக்கு வேண்டாம் டாக்டர், நான் சொன்னா கேட்கணும். இவ்வளவு மென்மையான தோலை வச்சுட்டு இந்த உலகில் எப்படி பிழைக்கிறது?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
3: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். சோம்நாத் கோவில் புனரமைக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சோம்நாத் அம்ரித் பர்வ் 2026 நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. 5 நாள் நடைபெறும் இந்த கொண்டாட்டத்தில் கோவிலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் சோம்நாத் கோவிலுக்கு வருகை தரவுள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் சேர்ந்து 5 அமைச்சர்களும் பதவியேற்றனர். ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களும் கலந்து கொண்டனர். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாள் இன்று ரவீந்திர ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு அஞ்சலி செலுத்தினர். சாந்தி நிகேதன், விஸ்வபாரதி பல்கலைக்கழகம், மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பொது ஒலிபரப்புத் துறையில் தனது 90 ஆண்டு கால சேவையை நினைவு கூறும் வகையில் ஆகாஷ்வாணி ஷில்லாங் மராத்தான் போட்டியை நடத்தியது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஷில்லாங் நிலையத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் முன்னிலையில் ஆகாஷ்வாணி ஷில்லாங்கின் கிளஸ்டர் தலைவர் திரு ஹெச் டியங்டோ கொடியசைத்து நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். குமரி கடல் பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 1:03 நேர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான மதிய நேர வணக்கத்துடன் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே லாவண்யா. சோ சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் இல்லையா? சோ மகளிர் மட்டுமே பங்கேற்கக்கூடிய மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இருக்கிறோம். உங்களோட விருப்ப பாடல பிளே பண்றதுக்காக நான் இங்க ரெடியா இருக்கேன். சோ பிளே பண்ற சாங் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணும். 2271760 2275250 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ஹாப்பியாகுங்க. உங்களுக்கு பிளே பண்ணக்கூடிய சாங்கு நான் உங்களுக்காக வழங்கிட்டு நானும் ஹாப்பியா இருப்பேன், நீங்களும் கேட்டு சந்தோஷப்படுங்க. சோ சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, அவங்களோட சாங்க கேட்டு ரசிங்க. முதல் பாடல் கேட்கலாம். உழவன் திரைப்படத்திலிருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஹாய் ஸ்நேகிதி, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:10 நான் ஆயாச்சு. ஸோ யார் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்காங்க நம்மளுடைய மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில? ஃபர்ஸ்ட் காலர் யாரு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும், என்ன படத்துல இருந்து? கண்டிப்பா வழங்கிடலாம். உங்களுக்கான சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூமா.
0: நன்றி.

0: ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இருக்கும் நேரம் சரியா 1:16 ஆயாச்சு. நம்ம கூட நேர் யார் வந்திருக்காங்க, என்ன விருப்ப பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம். நீங்க நிலையத்தில் அனைவரும் நேயர் அனைவரும் நலமா?
0: எல்லாரும் நலம். நலம் விசாரிப்பது யார்? என்ன விருப்ப பாடல் வேணும் கலா மேடம்க்கு?
1: வான்மதி படத்துல இருந்து வைகரையில் வந்ததென வான்மதி, அந்த பாடல் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுங்க மேம்.
0: கண்டிப்பா, நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் டெடிகேட் பண்றீங்க இல்லையா சாங். ஓகே, வழங்கிக்கலாம். நன்றி கலா மேடம்.
1: நன்றி மேம், ரொம்ப நன்றி.
0: ஓகே, ஸோ கலா மேடம் கேட்ட விருப்ப பாடல் அவங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: ஒரு மணி 1:41 ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நம்மளோட நேர்கள் வந்து பாட்டு கேட்டுட்டே இருக்காங்களா, அதில் என்ன டைம் ஆகுது அப்படின்னு கூட நமக்கு அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. கரெக்டாக டைம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:21, அதாவது 21:59 சொல்லும் போதே 22 ஆயிடுச்சு. ஸோ 22 நம்ம வந்தாச்சு. யார் நம்ம கூட பேச வந்திருக்காங்க, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். சொல்றது யாருங்க?
3: உங்களோட
2: விருப்ப பாடலை சொல்லிடுங்க.
3: எனக்கு வந்து 96 படத்துல இருந்து கரை வந்த பிறகே இது கடலை அந்த பாட்டு போடுங்க. அது ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு.
2: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்காகவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க சாங் குடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம்.
3: தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ.
2: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி. ஓகே ஓகே மேம், நன்றி. ஓகே, ஸோ ஹேம்லதா மேடம் கேட்ட பாடல் அவங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. 96 திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஹாய் ஸ்நேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா யார் வேற பாடல் கேட்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம்.
3: குட் ஆஃப்டர்நூன் சொல்றது யார், எங்க இருந்து?
4: கலைவாணி பேசுறேன் மேம்.
3: ஓகே, கலைவாணி மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
4: ஜப்பாய் படம் பாட்டு வந்து பாத்து பாத்து உன்ன பாத்து வானம் குட்டையாச்சி அந்த சாங்.
3: ஃபுல்லா பாடுங்க, அப்பதான் பாட்டு
4: போடுவேன்.
3: உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: தேங்க்யூ மேம்.
3: ஓகே, நன்றி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில அடுத்தது அவர் பாடல் கேட்க வந்திருக்க நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: என்ன
4: விருப்ப பாடல் வேணுமா?
5: எனக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி எல்லா அன்னையர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நல் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன்ப்பா.
4: கண்டிப்பா. ஓகே.
5: எனக்கு வந்துட்டு பூரல் நின்று போச்சு அந்த பாடத்துல இருந்து தங்க சங்கிலே மின்னும் பையன் அந்த பாடல் வேணும்டா.
4: கண்டிப்பா வாங்கிடலாமா? நன்றி.
5: நன்றி அம்மா.
6: பைங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சூப்பர்ப்பா, பயங்கரமா
3: நடிக்கிறாங்க.
4: என்ன சொல்றியும்
5: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
6: லெட்ஸ் கோ.

0: ஹாய் ஸ்நேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:43:31 நொடிகள்ல யார் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்செல்வி பேசுறேம்மா.
0: ஓகே தமிழ்செல்வி மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இதய கோவில் படத்துல இருந்து யார் வீட்டு ரோஜா பூ பூத்தது அந்த பாட்டு
0: கண்டிப்பா வழங்கிடலாம் உங்களுக்கான பாடல்.

ஹாய் ஸ்நேகிதிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட விருப்ப பாடலை கேட்கறதுக்கு டயல் செய்ய வேண்டிய எண்கள் 2271176 மற்றும் 2275250.

0: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: ட்ரிபிள் தமாக்கா.
1: ட்ரிபிள் தமாக்காவா?
0: பேசலாம், பாடலாம், சந்தோஷமா சிரிக்கலாம்.
1: எங்க, எப்போ?
0: உங்க FM ரெயின்போ புதுவை 102.8
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

நேரம் 2:27 26 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா அவர்களின் குரல்களில் பாடல். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

2:36 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 2:46 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: மூன்று மணிக்கு.
1: My name is Srivagavashini.
2: Hi, நான் தான் செட்டி போல. நான் உங்ககிட்ட விட்டி கதை சொல்ல போறேன்.
1: My name is Soshi.
3: Hi, நான் கிருஷ்ணிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
4: பாட்டு பாடவா?
5: வேணாம் வேணாம்.
4: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
6: மனம் விரும்புதே.
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
5: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
7: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
5: மனம் விரும்புதே.
7: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களை. நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். மக்களே சொல்லுங்க, டார்வின் சொன்ன எவல்யூஷன் பத்தி கூட நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியாது. ஆனா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆன அந்த எவல்யூஷன் மட்டும் நம்மளுக்கு கரெக்டா நல்லாவே தெரியும். யூனிஃபார்ம் டு கலர் ட்ரெஸ், பென்சில் டு பென், டீச்சர் டு ஹெச்ஓடின்னு இந்த செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஷோ ஃபுல்லா பேச போறோம், அலச போறோம். சோ ஸ்டே டியூன்ட் வித் மீ, நிவேதா ஸ்ரீ. நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள்.
4: தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா

0: இன்ன மயில
1: வேற லெவல் பா.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஷோல என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம், பேச போறோம் அப்படின்னா ஸ்கூல் டு காலேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த எவல்யூஷன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோ ஃபுல்லா வேற லெவல் வைப்ல இருக்க போறோம். சோ அன்னைக்கு ஸ்கூல் வேன் சத்தம் கேட்டாலே பயந்த நம்ம இன்னைக்கு காலேஜ் பஸ்ல பாட்டு கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த அழகான எவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ண ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமா? இது உங்களோட ஃபர்ஸ்ட் சாங்.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 3:12 ஆகிறது. நீங்க கேட்டுக்கிட்டே எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் டு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆன நம்மளோட எவல்யூஷன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ என்ன ஒரு ஃபீல்ல சூப்பரான சாங்ஸ் கேட்டு இன்னைக்கு செம்ம வைப்ல இருக்கோம். சோ இன்னொன்னு என்னன்னா, நம்மளோட நெக்ஸ்ட் செக்மெண்ட், அன்னைக்கு அம்மா ஊட்டி விட்டாதான் நம்ம ஸ்கூலுக்கே போவோம், ஆனா இப்போ 10 அலாரம் அடிச்சா கூட அதை ஆஃப் பண்ணிட்டு லேட்டா தான் எழுந்துப்போமே, எழுந்துட்டு அதை குளிச்சுட்டு அந்த அடிச்சு புடிச்சு ஓடும் பாருங்க, அதுதான் காலேஜ் கேத்துன்னு சொல்லிப்போம். ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா அர்ச்சனை தான். இதோ அந்த காலை நேர அவசரத்துக்கான ஒரு எனர்ஜெட்டிக் சாங் உங்களுக்காக.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டதுக்கு எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நம்ம ஷோல இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எவல்யூஷன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்மளோட அடுத்த செக்மெண்ட், அடுத்த பாயிண்ட் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணிட்டீங்களா? சோ வேற என்ன, ஸ்கூல்ல பென்சில் ஷார்ப் பண்ண கூட நம்ம பெர்மிஷன் கேட்போம். டீச்சர், கேன் ஐ ஷார்பன் மை பென்சில் அப்படின்னு அந்த இன்னசென்ஸ். ஆனா இப்போ காலேஜ்ல எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி நின்றுட்டு, டே யார்டாச்சும் பிளாக் பென் இருக்காளா அப்படின்ட்டு கேட்டுட்டு, யாருக்குமே தெரியாதவங்கிட்ட பென்னை வாங்கி அந்த பெண்ணை திருப்பி கூட கொடுக்க மாட்டோம். அந்த தான் காலேஜ் ஃபீலிங் வேற சொல்லிப்போம். ஆனா ஸ்கூல்ல பென்சில் தொலைஞ்ச போனா கூட அழுவோம். ஆனா காலேஜ்ல ரெக்கார்ட் நோட்டே தொலைஞ்சு போனா கூட விடுடா பாத்துக்கலாம், அடுத்த செம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போவோம். அந்த மாஸ் மைண்ட் செட்டுக்கு இந்த பாட்டு இல்லைன்னா எப்படி? சோ இதோ அந்த மாஸான எனர்ஜெட்டிக் சாங் உங்களுக்காக.

0: work from home.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலைய வளாக

இடத்தில் நாளை மறுநாள் 11/5/2026 அன்று காலை 11 மணி அளவில் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நேயர்கள் அன்புடன் அழைக்கிறோம். ஒலிபரப்பு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 KHz மற்றும் FM ரெயின்போ பண்பலை அலைவரிசை 102.8 MHz கேட்க தவறாதீர்கள்.

கோவிந்த் கல்லூரி பூக்கள். நம்ம இன்னைக்கு ஷோல என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ என்னதான் நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜை கம்பேர் பண்ணி பேசினாலும் ஒரு ஒருத்துக்கும் அது ஒரு தனித்தனி எமோஷன்ஸ் அண்ட் தனித்தனி எக்ஸைட்மெண்ட் எனர்ஜிஸ் அதோட மெமரிஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஸோ அந்த மெமரிஸை ரீகால் பண்ணிட்டே இருங்க. நம்மளோட அடுத்த சாங் ரெடியா இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: சும்மா கீழி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டிருக்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் டு காலேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இதோட முக்கியமான ஒரு பின் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஸ்கூலில் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்குமே நம்ம வந்து தனித்தனி நோட்டு போட்டு அதுக்கு அழகாக ப்ரௌன் ஷீட் போட்டு லேபிள் ஒட்டி ஒன்று ஒன்றுத்துக்கும் சப்ஜெக்ட் பேரை எழுதி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் காலேஜில் அந்த 5-in-1 நோட்டு தான் அங்கே கிங்கே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனிக்கணும், என்ன அப்படின்னா, அன்னைக்கு நோட்டில் புத்தகத்தில் நம்ம எல்லாமே வந்து ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், மற்ற எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக நச்சு நச்சுன்னு கிளியராக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளோட லாஸ்ட் பேஜில் கனவுகள், கவிதைகள், நண்பர்களோட சின்ன சின்ன கிறுக்கல்கள்னு சொல்லிட்டு காலேஜ் நோட்டில் நம்மளுக்கு அழகான நினைவுகளை தருது. ஸோ இந்த அழகான நினைவுகளோட உங்களுக்கு ஒரு அழகான சாங் இதோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேரம் சரியாக 3:36 ஆகிறது. ஆகாஷ்வாணி புதுவை FM ரெயின்போவின் நீங்க கேட்டிருக்கீங்க கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஷோல பேசிட்டு இருக்கோம் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த எவல்யூஷன்ல நம்மளோட அடுத்த சொல்லவே முடியாத ஹைலைட் ஆன பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் பிடி பீரியட். ஸ்கூல்ல பிடி பீரியட்னா ஒரு தடவை அவ்வளோ ஜாலியா நம்ம எக்ஸைட்மெண்ட்டோட இருப்போம். ஆனா அந்த டைம்ல வந்து மேக்ஸிமம் வந்து அந்த பீரியட் எடுத்துக்கிட்டு கேன்சல்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம அந்த டைம்ல ஒரு செகண்ட் அழவே ஆரம்பிச்சிருவோம், ஒச்சோ அப்படி சொல்லிட்டு அவ்வளோ நம்ம சோகத்துக்கே போயிடுவோம். ஆனா இப்ப காலேஜ்ல சார் எதுனா ஒரு லெக்சர் போர் அடிச்சுது அப்படின்னா, சார் சிம்போசியம் ஒர்க் இருக்கு சார், ஓடி வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எடுத்துட்டு போய் நீட்டிட்டு நம்ம உடனே எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு விளையாட துடிச்ச நம்ம இன்னைக்கு உலகத்தோட ஓட்டத்துல ஓடிட்டே இருக்கோம். அந்த ஓட்டத்துல ஒரு சின்ன பிரேக் எடுக்க இதோ நம்ம அவுட்டிங் கேங்காக ஒரு மாஸ் பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டிருக்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி ஆனோ, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆனா அந்த எவல்யூஷன், அந்த ஜேர்னியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுல அடுத்து என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல இருக்கும் போது அசைன்மெண்ட் எழுத ஸ்டார் மார்க், அந்த ஸ்டார் மார்க் வாங்கறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு அழகா டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கலர் கலர் பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவ்வளவு பிரசன்டபிளா அழகா எழுதுவோம், அவ்வளவு பொறுமையா நிதானமா. ஆனா இப்போ காலேஜ்ல சப்மிட் பண்ண வேண்டியது காலையில 9 மணிக்குன்னா, நம்ம 8:50 தான் ஃப்ரெண்டு கிட்டயே நோட்டு ரெக்கார்டுன்னு வாங்குவோம். அவனோட ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு புரியுதோ புரியலையோ, ஆனா ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி அந்த 10 நிமிஷத்துல ஒரு 20 பக்கத்தை எழுதி முடிப்போம் பாருங்க. அந்த ஸ்பீடு இருக்கே பா, உசைன் போல்ட் கூட தோத்து போயிடுவாரு. அந்த ஒரு அட்ரனல் ரஷ்ஷுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஹை ஸ்பீட் எனர்ஜிக்கு ஒரு ஹை மாஸான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டிருக்கிற எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நினைச்சு பாருங்க, ஸ்கூல்ல மத்தியானம் 12:30 பெல் அடிச்சா போதும், உடனே நம்ம எல்லாரும் ரவுண்டா உட்காந்து அம்மா கொடுத்து விட்டா அந்த லெமன் ரைஸையும் உருளைக்கிழங்கு பொரியலையும் ஷேர் பண்ணிக்க அப்படி சண்டை போட்டு அவ்வளவு அழகா சாப்பிடுவோம். ஒருத்தன் என்னடானா, இவன் பாக்ஸ்ல என்ன இருக்கு, அவன் பாக்ஸ்ல என்ன இருக்கு, யார் இன்னைக்கு நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை போட்டு அவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணி நம்ம சாப்பிட்டு இருப்போம். அன்னைக்கு அந்த ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸ்ல அன்பு இருந்துச்சு, அம்மாவோட அக்கறையும் சேர்ந்து இருந்துச்சு. ஆனா இப்போ காலேஜ் லைஃப்ல பேக் ஃபுல்லா நம்ம எது இருக்கோ இல்லையோ, சார்ஜர், போனோட சார்ஜர் தான் ரொம்ப முக்கியமா தெரியுது. அதுவும் இல்லாம மதியானம் அந்த கேன்டீன்ல போயிட்டு அண்ணா கிட்ட, அண்ணா ஒரு டீ ஒரு சமோசா கணக்குல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாச கடைசியான பட்ஜெட் வழக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த ஜிபே காசு தான் இப்ப நம்மளுக்கு பெருசா தெரியுது. சோ இந்த எல்லா மெமரிஸ்குள்ளயும் என்ன இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஷேரிங், அந்த கேரிங், அவ்வளவு அழகான மெமரிஸ் மட்டும்தான் நம்ம ரெண்டுத்திலுமே காமனா இருக்கு. சோ இந்த மெமரிஸோட உங்களுக்கு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். அப்பெல்லாம் மழை பெஞ்சா டிவி நியூஸ் ஓடும், நம்ம ஃபுல்லா டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு மழை விடுமுறைன்னு நம்ம ஊர் பேர் வருதான்னு கண்ணுல விளக்கின ஊத்திட்டு அவ்வளோ பொறுப்பா அவ்வளோ அழகா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். லீவ் விட்ட உடனே தெருவில் போய் இறங்கி பேப்பர் போட் செஞ்சு விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எல்லாத்தோட முதல் இதுவாகவே இருக்கும். ஆனா இப்போ காலேஜில் லீவ் விடுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட்லயே நம்மளே லீவ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த டீ கடையில எங்க சூடா ஸ்நாக்ஸ் எங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறோம். அந்த மழை வைபுக்கும் இப்ப இங்க இருக்க கிளைமேட்டுக்கும் மேட்ச் ஆகிற சூப்பர் கூல் சாங் இதை உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் மக்களே, ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நேரம் போனதே தெரியல மக்களே. பென்சில் முனை உடைஞ்சப்ப அழுத காலம் போய் இன்னைக்கு செமஸ்டர்ல அரியர் வைக்காம ஓடிட்டு இருக்க இந்த காலம் வரைக்கும், யூனிஃபார்ம்ல இருந்து காலேஜ் ஐடி கார்டு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாறினாலும் ஆனா இந்த பழைய ஞாபகங்கள் எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு சின்ன புன்னகையை தரும். கல்லூரி வாழ்க்கைன்றது வெறும் படிப்பு மட்டும் இல்ல, அது ஒரு அழகான அனுபவம். சோ இந்த வயச இந்த நட்பை செமையா என்ஜாய் பண்ணுங்க, கொண்டாடுங்க. அடுத்த வாரம் இன்னொரு டாபிக்கோட உங்களோட இணைகிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விரைவருது நான் நிவேதா ஸ்ரீ. நீங்க கேட்டிருக்கிறது கல்லூரி பூக்கள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி 102.8 FM ரெயின்போ என்று உங்கள் மனதோடு.

0: நேரம் 4:15 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் அழகான ஒரு குட் ஈவினிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. எப்படி சாண்டி இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறது என் காலில் நல்லா விழுது. எரிய தெரியும் மாலா, ஃபேனை 12 நம்பர்ல வையி அப்படின்னு சொன்ன காலம் போய் ஃபேன் குளிர்து, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற நாள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சில்லுன மழையில ஜாலியா இருந்திருப்பீங்க. அப்படி இன்னைக்கு ஜாலியான ஒரு ஷோ தான் நம்ம கேட்க போறோம். கட் கேமரா ரோலிங். என் கூட ஃபன் பண்றதுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க.
1: நான் தான் உங்க ஆர்ஜே சங்கீதா.
0: சாண்டியும் சங்கீதாவும் சேர்ந்து இன்னைக்கு சமையான நிறைய கட்சோட உங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கோம். நீங்க என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க ஆர்ஜே?
1: அதாவது இவ்வளோ நாள் ரொம்ப வெயிலாக இருந்தது இல்லையா, ஸோ இன்னைக்கு மழை ஆரம்பிச்சிருக்கு, ரொம்பவே கூலாக இருக்கு, ரொம்பவே ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு என்ன மாதிரியான காமெடி டைலாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்றது நானும் கேட்கறதுல வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டைலாக் போலாமா?
0: ஃபர்ஸ்ட் டைலாக் கேட்டுறீங்களா?
1: ஓகே, நிச்சயமா.
0: ஃபர்ஸ்ட் டைலாக் நம்ம என்ன கேட்க போறோம்னா ஒரு தத்துவத்தோடு ஆரம்பிக்க போறோம். கட் உங்களுக்காக.
2: உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும்.
3: யா போல்டா?
2: அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாலி ஆத்தாக பால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக
3: என்ன துப்புவோம்? ஐயோ தொத்துவோம் இல்லையா தட்டுவோம்.
0: எப்படி நம்ம கட்டு, எப்படி நம்ம தத்துவம்,
1: அதாவது என்ன தத்துவம் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு தத்துவத்தோட இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ நேர்களே, நீங்க எங்க கூட ஃபன் பண்ண ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. 2275250 அண்ட் 2271760 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: வெளியூர் நம்பர், வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரை மறக்காம சேர்த்து கால் பண்ணுங்க. வி ஆர் வெயிட்டிங் ஹியர். சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கட்ஸோட நாங்க இங்க வெயிட்டிங். ஆர்ஜே சாண்டி, சங்கீதா, நீங்க ஒன்னும் கால் பண்ணல நினைக்கிறேன். 2271760, 2275250 கால் பண்ணுங்க. சூப்பரான கட்ஸை என் கூட பேசி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு கட் பத்தி எப்படி நினைக்கிறீங்க? நீங்க என்ன, நீங்க அந்த கட் பேசுறீங்களா?
4: திடீர்னு இப்படி கேட்டதால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ நம்ம வந்து நேயர்களுக்காக வெயிட் பண்ணுவோம், அவங்களை வந்து வெல்கம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் யார் பேசுறது சொல்லி முடிவு பண்ணி நம்ம பேசுவோம். ஓகேவா?
3: சரி.
4: சோ நேர்களே, உங்களுக்காக வந்து நாங்க அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து எங்களை ரொம்ப காக்க வைக்காதீங்க. சீக்கிரமா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2275250, 2271760 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க கூட ஃபன் பண்ண ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கட் கேமரா ரோலிங்க்கு உடனே கால் பண்ணுங்க.
5: This song is a tribute to all the heroes and villains.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 4:12, 31 கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரா ஒரு காலர் வந்திருக்காரு, கட் கேமரா ரோலிங்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம்.
2: நாங்களே கண்டுபிடிக்கணுமா? நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்க எங்களுக்கு.
3: நான் வந்து ரெகுலரா பேசுற காலர். எஃப்எம்ல எந்த நிகழ்ச்சி போட்டாலும் நான் ரெகுலரா பேசுவேன்.
2: ரெகுலரா நிறைய காலர் இருக்காங்க. உங்க ஊர் பேர்
3: சொன்னீங்கன்னா
2: இப்ப கட் ரெடியா இருக்கு. கேளுங்க.
4: உப்பு தின்னவன் அதாவது சேர்த்து
3: என்னன்னா
1: உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அதான் டைலாக்.
3: ஓகே.
1: சால்ட் ஆத்தாகே, வாட்டர் ஆத்தாகே, ஃபால்ட் ஆத்தாகே, தண்டனை ஆத்தாகே, அவ்வளவுதான்.
3: ஓகே ஓகே.
1: எங்க பேசுங்க பாப்போம். இருங்க இருங்க, கட் கேமரா சொல்லிடுறேன்.
2: கட் கேமரா ரோலிங்.
3: உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்.
2: இன்னா தத்துவம்.
3: சால்ட்
2: நன்றி. ஓகே நேர்களே, இந்த டயலாக நீங்களும் பேசணும் அப்படின்னா கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2275250 2271760 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். ஹலோ.
1: ஹலோ,
5: இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: மறக்க முடியுமா சார்?

0: மறக்கக்கூடிய நேரே கிடையாது.
1: ரொம்ப சந்தோஷம், மிக்க மிக மகிழ்ச்சி. நான் வேலூர் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் தான் பேசுறேன். எப்படி போயிட்டு இருக்கு இன்றைய நாள்ல? உங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கா?
0: ரொம்ப கூலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான்
1: சொல்றேன். பயங்கர கூலா இருக்கு, ஆனா மழை இல்ல, ரொம்ப ரெய்னியா இருக்கு. நான் நினைக்கிற பாண்டியோட கிளைமேட் தான் இங்க ஊடுருவி வந்திருக்கு போல இருக்கு இல்லையா?
0: ஆமா ஆமா சார். நீங்க ஜாலியா இருக்கீங்களா சார் வெயில் இல்லாம? அது போதும் சரிங்க.
1: ஆமா இல்ல மேம், வேலூர் கத்திரி வெயில் அது இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கும் போது எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கறது இருக்கும் இல்லையா?
2: சந்தோஷம் சந்தோஷம் சார்.
1: சூப்பர் சூப்பர்
2: சார். கட் கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேம், எனக்கு ஓரளவுக்கு கிரகிக்க கூடிய இருந்தது. நான் பேசுறேன் மேம்.
2: பேசுங்க சார். கட் கேமரா ரோலிங்.
1: தப்பு செஞ்சவன் தண்ணி அனுப்புவான், உப்பு சின்னவன் தண்ணி குடிப்புவான். கியா கியா
2: கியா
1: என்னது? உப்பு ஒத்தாகை, உத்து உப்பு ஒத்தாகை,
2: என்ன
1: ஒரு
2: என்ன
3: சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும், இடிபடாத வரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன?
0: அதாவது இன்னைக்கு சாண்டி வந்து ஒரு முடியோட வந்திருக்காங்க. எல்லாருக்குமே தத்துவத்தை வந்து இன்னைக்கு வாரி வழங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தத்துவம், இப்போ ஒரு தத்துவம். நீங்க அந்த தத்துவத்தை கேட்டீங்களா?
3: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத வரலும், இடிபடாத வரலும், இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன?
0: கேட்டீங்களா?
1: சொல்லுங்க. என்ன சொல்லுறதுன்னா, மோதிரம் போராட விரலும், இடிப்படாத உரலும் நல்லா இருந்ததா, சரித்திரமே இல்ல.
2: டக்குன்னு படைய படையில கொண்டு சேர்த்துட்டீங்க. நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லன்னு, இருந்தால என்ன இல்லாட்டி என்ன, அதான் டைலாக். சூப்பர் சூப்பர் சார், கரெக்டா சொன்னீங்க. உங்களோட வேலை சூப்பரா
1: சொன்னீங்க.
2: சொல்லுங்க.
1: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்றது என்றால், மோதிரம் போராத விரலும், இடிப்படாத உரலும் இருந்தா என்ன இல்லாட்டி
2: என்ன?
0: சூப்பர் சார், சூப்பரா சொன்னீங்க.
2: சூப்பர்,
0: வாழ்த்துக்கள், நன்றி.
1: ரொம்ப மகிழ்ச்சி மேம். தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சப்போர்ட்டிவா எடுத்து பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா இருந்தது. பை பை. அப்புறமா எஸ்பெஷலி ஒரு 1.5 மந்த்ஸ் சூப்பரான சாங்ஸ் போட்டு கலக்கினீங்க. எல்லா ஷோஸையும் அப்படியே நாங்க கேட்டோம். அந்த ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த நான் டியூன் பண்ணும்பொழுது ஹைவேஸ்ல அவ்வளவு நல்ல பாட்டு எல்லாம் இருக்கும். சில சமயம் நினைச்சுப்பேன் நம்ம போன் பண்ணி கூட சொல்லணும்னு, பட் போன் இன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இல்ல. பட் ஒரு 45 to 2 மந்த்ஸ் பக்கம் சூப்பரா இருந்தது. எல்லா ஷோஸும் கேட்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: மழை பெஞ்சி மனசு குளிர்ந்ததோ இல்லையோ, நீங்க சொல்லும் போது கேக்கிறதுக்கு மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி சார்.
1: நான் டியூன் பண்ணும் போதெல்லாம் என்ன பாட்டு நம்ம நினைக்கிறோமோ அப்படி போடுறாங்களே, அது ரேரான கலெக்ஷன்ஸ் தான்.
2: கெமிஸ்ட்ரி அப்படி
1: சார். அதெல்லாம் நீங்க போட்டு நாங்க கேட்கும்போது அவ்வளவு நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. பை பை.
0: நன்றி நன்றி.
4: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
5: கண்ணு கலங்குது, ஆனா வாய் சிரிக்குது.
6: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
5: அச்சச்சா
6: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
5: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வ.
7: வைபப்படு.

0: கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல காலர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்தது ஒரு காலர் வந்திருக்காங்க. யாரு, இங்க இருந்து அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம். இருவருக்கும் வணக்கம் சொல்றது வாழப்பட்டாம்பாளையம் கலா.
2: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு மேம். நீங்க நலமா இருக்கீங்களா? இருவரும் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க ஊர்ல மழை எல்லாம் எப்படி இருக்கு?
1: பெஞ்சிட்டு தான் மேம் இருக்கு.
2: பெஞ்சிட்டு தான் இருக்கா?
1: என்ன
2: டயலாக் வந்து பேச போறீங்க? ரெண்டுமே பேச போறீங்க எங்களுக்காக?
0: வேற லெவல் மேம். நீங்க
1: பரவாயில்லைங்க,
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: என்ன சொல்லுதுன்னா, மோதிரம் போடாத விரலும் பிடிபடாத உருளும் இருந்தா என்ன, இல்லனா என்ன?
0: தத்துவத்தை தத்துவ ஞானி மாதிரி சொல்ல சொன்ன பக்கத்து வீட்டு அம்மாட்ட மோதிரம் போடாத விரலுன்னு சொல்ற மாதிரி சொல்றது தத்துவ ஞானி மாதிரி சொல்லுங்க பாப்போம். கண்ணீர் கண்ணீர் வரணும்.
1: ஜின் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மோதிரம் போடாத விரலும் பிடிபடாத உருளும் இருந்தா என்ன, இருந்த இல்லனா என்ன?
2: அதாவது இது வந்து கலா மேடமோட ஸ்டைல்.
1: என்ன
2: தத்துவம்?
1: தத்துவம் செந்தில் வானிலா மேம்.
2: ஓகே, இது வந்து செந்தில் சார் சொன்னது.

0: இது வந்து கலா மேடம் சொன்னது எங்களுக்காக.
1: அதே மாதிரி நீங்க தத்துவம் வச்சிருக்கீங்களா உங்க லைஃப்ல?
2: நான் அடிக்கடி சொல்றதுன்னா தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இல்லையா, தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சு அவனும் பாத்துருங்க. எது வந்தாலும் வந்து யோசிச்சு பேசணும் இல்லைங்களா, அதனால முன்னாடி யோசிச்சு அப்புறம் பேசுங்க, பேசிட்டா வராது அப்படின்னு சொல்லுவேன் நானு. அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன், சீரியஸாவும் சொல்லுவோம் விளையாட்டுக்கும் சொல்லுவோம் மேம். அந்த வார்த்தை என்னன்னு
1: பாத்தீங்களா, நாங்க சீரியஸாவும் எடுத்துன்னு வந்துட்டோம் விளையாட்டாவும் எடுத்துன்னு வந்துட்டோம்.

0: ஓ இது வந்து நீங்க வழக்கமா
1: சொல்லுவீங்களா?
2: அப்ப வந்து எது வந்தாலும் வந்து யோசிச்சு பேசணும் இல்லைங்களா, அதனால முன்னாடி யோசிச்சு பார்ப்போம், பேசுங்க பேசிட்டா வராது அப்படின்னு சொல்லுவேன் நானு. அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன், சீரியஸாவும் சொல்லுவோம் விளையாட்டுக்கும் சொல்லுவோம் மேம். அந்த வார்த்தை என்னன்னு
1: பாத்தீங்களா, நாங்க சீரியஸாவும் எடுத்துனோம் விளையாட்டாவும் எடுத்துனோம்.
0: சரி ஓகே, இப்ப உங்க வீட்டு சைட்ல வந்து இப்போ ஒரு சில பழமொழில சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கேக்கவே ரொம்ப ஒரு காமெடியா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: நம்ம ஒண்ணுமே சிறு திரும்ப பல்குட்டு வருவோம்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா நீ எட்டு பையன், நீ எல்லாம் இதுல வராதன்னு என்ன சொல்லிட்டாங்க சிறு திரும்பவும் நானே சொல்லுவேன் மேம், சிறு திரும்ப பல்குட்டு வருவோம் பாத்துக்கோங்க அப்படி சொல்லுவேன். அப்புறம் வந்து யானைக்கு அடி சேர்க்கும் சொல்லுவாங்க இல்லையா, நான் தான் பெரியன் நீங்களாம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா ஹெட் ரைட்டா பசங்க வச்சுங்களா, யானைக்கும் அடி சேர்க்கும் நாங்க உடனே வர்றாட்டெல்லாம் வந்து ஏன்னா என்னாலும் என்னதை மேம் சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டாங்க
0: அப்படின்னுவாங்க.
2: கிண்டலாம் சொல்லுவாங்களா, அது கிண்டலாம் சொல்லுவோம் ஒண்ணும் தெரியாது, சீரியஸா பேசணும் என்னடா நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைப்பேன்
1: மேம். இதுக்கப்புறம் தத்துவ கலாம் மாத்திக்கோங்க.
0: மழையும் பொருட்படுத்தாம எங்களுக்காக வந்து பேசினதா ரொம்ப நன்றி மேடம். நன்றி
1: நன்றி நன்றி
2: மேம்.
0: ஓகே, நேர்ல நீங்களும் பேசலாம் கட் கேமரா ரோலிங்ல. சீக்கிரமா கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760 2275250 இந்த நம்பருக்கு. கூடவே வெளியூர் நேயர்கள் 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் 11/5/2026 அன்று காலை 11 அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 அன்று நண்பகல் 12-2 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸ் மற்றும் FM பண்பலை அலைவரிசை 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 4:31, 50 நொடிகள்ல கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க. வேற லெவல்ல எல்லாரும் கால் பண்ணி அவங்க கிட்ட பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா ஒரு காலர் வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க மேம். எங்க ஊர் மழைய நேத்து ஆனந்த் சார் அனுப்பி வைக்க சொன்னாரு, அதனால அனுப்பி வச்சிட்டோம் நாங்க.
1: தேங்க்யூ மேம், இங்க நல்லா கூலா இருக்கு.
2: அனுப்பி வச்சிட்டோம். பேச முடியாம ஒரு ஒரு வருத்தத்தோட அப்படி கேட்டு ரசிச்சிட்டே
3: இருந்துட்டோம். தீர்ந்து போச்சு
2: நேத்தோட போயிடுச்சு.
3: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சாண்டி வந்து நமக்காக ஒரே தத்துவங்களா குடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க எந்த தத்துவம் வந்து எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
2: எனக்கு வந்து அதுதான், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு பண்ணினவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னே. தால் தாத்தாகே பாணியாத்தாகே, பால் தாத்தாகே தண்டனையாத்தாகே.
1: என்ன தத்துவம்,
2: என்ன தத்துவம், கே போல் தாகே தத்துவம். அவர் இன்னொன்னு வந்து என்ன, இன்னொரு தத்துவம் என்னன்னா, விரலுக்கு போட விரல் போடாத மோதிரமும் இடிபடாத உரலும் இருந்த என்ன இல்லாட்டி போனா
1: என்ன.
2: இது ஜென் தத்துவம், இது ஜென் தத்துவம்.
1: மோதிரம் போடாத விரலும் இடிப்பில்லாத உரலும் நீங்க மாத்தி சொல்றீங்க.
2: ஓ, அப்படி சொல்லிட்டு மாத்தி. ஜின் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா,
1: என்ன சொல்லுது,
2: மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தா என்ன இல்லாட்டி போனா என்ன.
3: வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். ரெண்டு, அதாவது ரெண்டு டயலாகுமே வந்து சூப்பரா டெலிவரி பண்ணீங்க.
2: சொல்லுங்க மேம்.
3: சொல்லுங்க மேடம். ஹேம்லதா மேடம்,
1: நீங்க என்ன தத்துவம் யூஸ் பண்றீங்க வாழ்க்கையில?
2: எங்க அம்மா எங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க, அடாத காரியம் பண்ணுனா படாத பாடு படணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: அது என்ன மேம், அடாத காரியம் பண்றதுன்னா தேவையில்லாத விஷயமா அப்படி எடுத்துக்கலாம்?
2: அடாத காரியம் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சோம்னா அப்புறம் படாத பாடு படணும், அந்த தண்டனை அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி.
3: சரி, ஓகே. நீங்க உங்க பசங்களுக்கு சொல்ற தத்துவம் என்ன?
2: ஊரோட ஒத்துப்போ.
3: நீங்களும் நம்ம கட் கேமரா ரோலிங்ல கால் பண்ணலாம், நம்ம சாண்டி பிளே பண்ணக்கூடிய தத்துவங்களை நீங்களும் பேசலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் ஆல்ரெடி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், 2271760, 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஏன்னா இப்போ 4:35, 12 நொடிகள் ஆயிட்டுருக்கு. சீக்கிரமாக கால் பண்ணுங்கள். ஃபிம் ரெயின்போக்கு.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: 1.5 கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: டைம் கரெக்டாக 4:40 ஆகுது. கட் கேமரா ரோலிங்கில் வேற லெவலில் கட்லாம் போயிட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக ஒரு காலர் வந்திருக்காரு. அவர் எங்கேருந்து எப்படி நம்மகிட்ட பேசுகிறாருன்னு கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சார், யார் எங்கேருந்து?
2: ஈரா முருகன், இளமாங்கலம்.
1: ஈரா முருகன் சார்,
3: இளமங்கலம் முருகன் சார் இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. புதுசா இன்னைக்கு ஈரா முருகன் சேர்த்து சொன்னதால நாங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்.
2: பேசுங்களேன். இப்ப நம்ம வானொலியில போட்டதும்

0: சிறந்தரம் பஸ்ட் இயர்க்கு மாணவர்கள் போட்டது. ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்வது என்றால், மோதிரம் போடாத விரலம், இடிப்படாத உரலம், இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன.
1: அடடே சமயம் இருக்கே, அடுத்த தத்துவத்துக்கு போங்க.
0: உப்ப தின்னவ தண்ணி குடிச்சுதான் ஆவான், தப்பு பண்ணவ தண்டனை அனுபவிச்சுதான்
1: ஆவான்.
0: பண்ணிங்க தான் கூட்டமா வரும்.
1: இது அதை விட பெரிய தத்துவமா இருக்கு.
2: அதாவது இது பஞ்சு, அது தத்துவம். ஓகே, எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி ஒன்னா சொல்லிருக்காரு நம்ம முருகன் சார். ஓகே சொல்லுங்க, நீங்க வந்து உங்க வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய தத்துவம், அந்த பேச்சு வழக்குல பேசுவாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்க உங்க ஊர் சைட்ல எல்லாம்?
0: எங்க ஊர் சைட்ல பல இதுவா பல மாதிரி சொல்லுவாங்க மேடம்.
2: எங்களுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஞாபகம் வரவில்ல. சரி ஓகே, அடுத்த டைம் வந்து நீங்க கால் பண்ணும்போது யோசிச்சு எங்களுக்காக சொல்லணும். ஓகேவா?
0: ஓகே மேடம்.
2: ஓகே சூப்பரா சொன்னீங்க.
0: உங்க இருவருக்குமே நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி.
0: உங்க இருவருக்குமே நன்றி.
2: நன்றி, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. ஓகே, நேர்களே நீங்களும் பேசலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போல. கட் கேமரா ரோலிங்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275250 2271760, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ சூப்பரான பாட்டு உங்களுக்காக கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கட் கேமரா ரோலிங்க்கு வேற லெவலில் எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இப்போ ஒரு தத்துவ ஞானி வந்திருக்காங்க தத்துவங்களை சொல்றதுக்கு. கேட்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம் சொல்வது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம். இருவரும் நலமா இருக்கீங்களா?
2: நாங்க நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு மேம்.
2: சொல்லுங்க மேம், தத்துவம் எல்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேம், ரெண்டு தத்துவம் போட்டீங்க, ரெண்டுத்தையும் கேட்டிருக்கிறேன்.
2: எங்க சொல்லுங்க பாப்போம்.
3: வேற
2: லெவல்ல மனப்பாடம் பண்ணிருக்கீங்க பிள்ளையா. சரி, அடுத்த தத்துவத்துக்கு வாங்க பாப்போம்.
3: ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்கிறதுனா, மோதிரம் போடாத

0: இடிப்படாத உறவு இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன?
1: சூப்பர் சூப்பர் மேம். அப்ப நீங்க இந்த மாதிரி ஏதாவது தத்துவத்தை ஃபாலோ பண்றீங்களா?
2: உங்க ஊர் சைடுல மழை எப்படி இருக்கு இப்போ?
0: மழை இடிமா இருக்கு மேம், காலையில இருந்து மழைதான் இருக்கு இப்போ.
2: ஓகே, இந்த இடிமழையிலும் எங்களுக்காக நீங்க கால் பண்ணதுல ரொம்ப நன்றி, சந்தோஷம், சூப்பரா வந்து டயலாக் எல்லாம் சொன்னீங்க எங்களுக்காக. தேங்க்யூ,
0: தேங்க்யூ மேம், இருவருக்கும் நன்றி மேம்.
2: நன்றி நன்றி.

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும்

0: நேரம் 4:56 கிட்டத்தட்ட கட் கேமரா ரோலிங்கோட எனக்கு நல்லா ரோல் ஆகுது அப்படின்னு நினைக்கிற மழையில ரோலிங்கோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். காலேஜ்ல வேற லெவல்ல கால் பண்ணி அவங்களோட தத்துவத்தை, அவங்க வாழ்க்கையில பின்பற்ற தத்துவத்தை, நான் போட்ட தத்துவத்தை, அவங்க தத்துவம் தான் ஞானி மாதிரி சொன்னாங்க. இன்னையோட ஷோ பத்தி நீங்க சொல்லுங்க.
1: ஓகே, அதாவது வந்து இன்னைக்கு ஷோ வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் போட்ட அந்த கட் வந்து ரொம்பவே தேடி எடுத்துன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அதை வந்து சூப்பராகவே நம்ம நேயர்கள்லாம் வந்து பேசினாங்க. கட் கேமரா ரோலிங் அப்படின்றது. சோ நீங்களும் நேயர்களே நல்லா பேசுனீங்க, உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நீங்க எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ எல்லாருக்குமே நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம்.
0: அடுத்த ஷோக்காக ஆர்ஜே வந்து அலையோட விளையாடல, அலையில போய் எதை தேடிட்டு இருக்காரு, என்ன விளையாடிட்டு இருக்காருன்றதை கேட்கலாம். சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஷோல உங்களை வந்து பாக்குறேன். டாடா பை பை சொல்லிக்கிறது சாண்டியான்
1: சங்கீதா. அடுத்தது 5 மணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லா நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோட இன்றைய அலையோடு விளையாட நிகழ்ச்சியில இங்க ஸ்டுடியோல இருந்து நான் சங்கீதா பேசிட்டு இருக்கேன். அண்ட் வெளியே நமக்காக ஆர்ஜே விமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு யார் யார் கூட எல்லாம் பேச போறாரு அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க விமல்.
2: எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோட விளையாட. இந்த ஷோல வந்து எல்லாருமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான ஷோல வந்து இந்த மழை டைம்ல எங்கப்பா நீங்க வெளியில அடைஞ்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வீட்டுல வந்து ஒரு கோழி இறங்குற மாதிரி அடைஞ்சிட்டு இருக்கோம், நீங்க என்னன்னா வெளியில சுத்திட்டுருக்கீங்க கேப்பீங்க. இருந்தாலும் நாங்களாம் வந்து உங்களுக்காக என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காகவும் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நல்லா ஜாலியா பேசி பஸ் பண்றதுக்காகவுமே வந்து எடுத்து உங்களுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் ஜாலியா பேச போறீங்க. யாரும் எல்லாம் இருக்காங்களோ அவங்களை எல்லாம் பண்ண போறோம், என்னென்ன டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறேன், என்னென்ன செய்ய போறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க என்ன சேஃபா வந்து மழை டைம்ல வந்து அங்க போகும்போது எல்லாம் குறை எடுத்துட்டு பத்திரமா போக வாங்க. ஸோ வந்து ட்ரெயின்ல வந்து ஹாட்டான வாட்டர்லாம் குடிச்சு சரி பிடிக்காத அளவுக்கு பாத்துக்குங்க அப்படின்னு சொல்ற சின்ன டிப்ஸோடு நாங்கள் குடிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த மாலை நேரத்தில் அலுவலக நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு காலர் கிட்ட பேசலாம் வாங்க. வழங்கணும் பேர் சொல்லுங்க மேடம்.
3: என் பேர் ராணிங்க.
2: ஓகே, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க?
3: நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன்.
2: எனக்கு நீங்க சிவாஜி படம்லாம் தியேட்டர்ல பாத்துக்கிங்களா?
3: பாத்துட்டேன், நிறைய படம் பாத்துட்டேன்.
2: பாப்பா இருக்கிற படம்
3: என்ன? பாப்பா இருக்கிறது வந்து வசந்த மாளிகை.
2: வசந்த மாளிகை படம். ஓகே, அந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு
3: நல்லா இருந்தது?
2: இப்ப ரீசெண்டா எங்க மூவிக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
3: போயிருக்கிறேன். அவ்வளவு மனசுல தங்கல் அதெல்லாம்.
2: ஓ, அப்ப இருந்த துக்கோய் பிறந்ததுக்கு வித்தியாசம் நிறைய தங்கள படம் பெரிய ஞாபகம் எல்லாம் இருந்தது.
3: ஆனா நல்லா இருந்தது, படம் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு
2: நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்குது இப்ப. ஓகே, இப்ப நீங்க வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு விஷயத்த வந்து குக் பண்றீங்க, ஏதாவது ஒரு எதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட், என்ன ஃபுட்டு வந்து சூப்பரா செய்வோம் என்ன சொல்லி?
3: எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்ப நான் அதை அவ்வளோ எடுத்துக்கிறது இல்லை.
2: வெளியிருக்கிறதுனாலுக்கு
3: அது வந்து அது ஒரு ஃபீலிங்கு மனசுல, ஐயோ அப்ப இருந்தோம் கும்பலா எல்லாரும் இருந்தோம், இப்ப ஆளாம் ஒரு தேசத்துல இருக்கிறாங்க, அது வந்து நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. இப்ப என்னத்த செஞ்சாலும் அது பெருசா எனக்கு தெரியல.
2: பசங்களுக்காக டேஸ்டா செஞ்ச இந்த கை அப்படின்ற வேறு ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு. என்னன்னா உங்களுக்கு ஒரு குவெஸ்டின் கேட்பேன், அதாவது குவெஸ்டின் மீன்ஸ் நான் வந்து சம்பந்தமே சாப்பிடுவேன்.

0: ரொம்ப பிடிக்குமா பாண்டிச்சேரி பீச் ரூம்
1: ரொம்ப பிடிக்கும். அந்த எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு மனபாரமா இருந்தாலும் அந்த அலைகள பார்த்த உடனே மனசு லேசாயிடும். சர்ச்சில் போய் உக்காந்து மனசை வந்து இப்போ எவ்வளோ அமைதியாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இந்த கடல் கரையில் வந்து உக்காந்தா சந்தோஷமாக இருக்கும்.
0: ரொம்ப ஃபீலாக இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை வருஷமோ வந்து இந்த ராக் பீச்சை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் மட்டும் இருக்கும் எப்படி இருக்கு? நீங்கள் எத்தனை வாட்டி இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது?
1: நான் வந்து 95 நான் பார்த்துட்டு வரேன். அப்ப எப்படி இருந்தது பீச்னாக்க, அப்ப வேற மாதிரி இருந்தது,
0: மணல்லாம் இருந்துச்சு.
1: அந்த பீச் வந்து இப்ப வந்து எவ்வளவு கல்லு கொட்டி மேல வந்துருக்குது, அப்ப வந்தெல்லாம் தள்ளி இருக்கும் அப்படி இருக்கும். இப்ப வந்து எல்லாருமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குதோட இப்ப ரொம்ப நல்லா இருக்கு.
0: நீங்கள் பாண்டிச்சேரியில் எனக்கு இந்த ரொம்ப இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அந்த இடத்துக்கு நான் போவேன்னா எந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பாண்டிச்சேரி?
1: காஞ்சி சிலைகிட்ட போய் கொஞ்ச நேரம் உக்காந்தாலே ரிலாக்ஸ் ஆகிடும்.
0: அது ஒரு இடம் வந்து நல்ல காத்தோட்டமும் ரொம்ப ப்ராடாக இருக்கிறதால நாலு பக்கம் பார்க்கலாம் நம்ம பார்க்கறதால அந்த ஒரு இதாகிடும். அதனால ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஒரு மறைக்க முடியாத ஒரு விஷயம், நான் இங்கே வந்தேன் இந்தமாரி விஷயம்லாம் நான் பண்ணேன் இந்த விஷயத்த, அது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது இந்த டைமில் வந்தது அப்படின்னா. எந்த
1: மறக்க முடியாத ஒரு விஷயம்னாக்கா இந்த சுனாமி வந்தது அந்த சமயத்துல 2016 அது மறந்துட்டேன், வருஷத்தெல்லாம் தெரியல. ஆனா நானும் என் பிள்ளைங்கள்லாம் அந்த பீச் வரோம் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு தெரிஞ்ச வீடு ஒன்று அங்க இருந்தது, அவங்க கூப்பிட்டுருந்தாங்க மேரிமான்னு. ஆனா அங்க போல இங்க போறேன், இந்த கடல் செம்மண் கலரா இருக்குது, மேல வந்தா எப்படி இருக்குன்னு.
0: ஓகே, அப்ப எல்லாம் ரொம்ப பேனிக்கா இருந்திருக்கீங்க அந்த டைம்ல. ஓகே ஓகே, சூப்பர், தேங்க்யூ சோ மச். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட. நன்றி, உங்க கூட பேசுறோம். எப்பவும் உங்கள் மனதோட
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 5:13:42 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே, அலையோடு விளையாடு. ஸோ இன்னைக்கு மழையும் பொருட்படுத்தாம நமக்காக ஆர்ஜே விமல் நமக்காக அலையோடு விளையாடு ஷோ வந்து வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க விமல்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுக்கொண்டிருக்க மழையோட நான் தான் விமல் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பீச் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா மழை டைம்ல தான் வந்து இந்த கடலை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் ரசிகமாவும் இருக்கு. ஒரு மாதிரியான ஒரு காத்து அங்கதான் எடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு கிளைமேட் ஒரு டம்மியா அப்படியே ஒரு மாதிரி சன்லைட் இல்லாம ஒரு மாதிரியான பாக்குறதுக்கே எப்படி சொல்லணும்னா ஒரு போட்டோகிராஃபி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது நீங்க வந்து அனுபவிச்சு போதா தெரியும். பட் இந்த நேரத்துல வந்து ரொம்ப இது பண்ணாம சம்மந்தப்பட்டியா இருக்கிறது வந்து நல்லது. இப்போ வந்திருக்காங்க நான் உங்க பேசல வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஆமேன், நீங்க என்ன பண்றேன்? கிராஃபிக் டிசைனர். வேற நீங்க பயங்கரமான வேலை சார். அது கிளைண்ட் சமாளிக்கிறது சரியான வேலை இல்லை. அவரு நீங்க என்னன்னா கரெக்ஷன் கொடுத்துருக்கீங்க, ஃபைல் பண்ணி கொடுத்துருங்க. பண்ணும்போது எத்தனை கரெக்ஷன் மேக்ஸிமம் நீங்க அட்டன் பண்ணீங்க? ஒரு டைம் ஒரு ஃபைல் ஃபைனல்னு போட்டு அவங்க வேர்ஷன் போடும், 1 week 2 அப்படின்னு போடும், கடைசியாக தான் ஃபைனல் போடும். ஒரு டைம் ஃபைனலே 12 times 12 times எப்படி இருக்கும்? நல்லா இருக்குன்னு கிளைண்ட் சொல்லும் போதுல எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலாக லாஸ்ட் மினிட்ல பெரிய அது அவங்கள அவங்க மைண்ட் செட்டை போடுச்சு. இருந்தாலும் வந்து பொறுமைக்குன்னு ஒரு உதாரணம் யாருன்னு கிராஃபிக் டிசைனர் தான் சொல்லுவோம். அது வந்து ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர்லாம் அவன் அந்த கிராஃபிக் டிசைனரும் வந்து இந்த கிட்ட வந்திருக்காங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு டிசைன் போட்டுருந்தான், அந்த டிசைனை வந்து அவங்க வந்து அப்ரூவல் வாங்குறதுக்குள்ள டீலிங் அப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இருக்கிற ஒரு ரிசல்ட் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து இப்ப இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிடலாம். ஆமா ஆமா பிடிச்சி அதான் படிச்சேன்.
2: எல்லாருக்கும் சும்மா அது கொஞ்சம் மழை டைம் கொஞ்சம் மூடியா இருக்கு.

0: பண்றதுக்காக வந்துருக்கீங்க. ஓகே, சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நீங்க வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏரியா ஃப்ரெண்ட்ஸா இல்லை வந்து உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் சேர்மெண்டா?
1: காலேஜ் ஆக்சுவலாக நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். லீவ் டேஸ் வீக்கெண்ட்ஸ்லாம் வருவேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காலேஜ் மேட்ஸ் ஸ்கூல் மேட்ஸ் அவங்க ஒன்றா வந்து, ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து காலேஜ் மேட்ஸ் இது இருக்கீங்க. உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து சில பேர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆக மாட்டோம், இவங்களெலாம் நம்மளுக்கு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். இப்போ இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்களே, உங்க கூட இருந்தவங்களெல்லாம் பார்த்து இவங்களெல்லாம் எந்த மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி பார்த்தீங்க, அப்படி எப்படி ஃப்ரெண்டா நீங்கள்?
2: ஆமாம், இவங்க அவங்க பார்க்கறது எதிரி மாதிரி இருக்கும், அவங்க என்னை பார்த்து முறைச்சிட்டே இருப்பான், என்ன எதுன்னு கேட்டால் கடைசியாக பேசும்போது ஒவ்வொரு தம்பி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடும். அது சடனாக ஒரு சடன் பீரியடில் நமக்கு அப்படி மிங்கிள் ஆகிடும், அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். ரொம்ப இப்போ இன்னொரு க்ளோஸ் நமக்கு 8-9 இயர்ஸ் தான் அவங்க ஒன்றும் க்ளோஸ்
0: நமக்கு. அப்படியும் பார்க்கும்போது வாழ் முரடனாக இருக்கணும், ஒருவேளை வந்து சண்டைக்கு ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசி வரது தெரியும் என்ன வாங்க, ஒரு ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருப்பாடுங்களா?
2: ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட் டைம் போகிறப்ப உள்ளே போகிறப்ப இந்த டிவிஷனில் கேட்டுட்டு போகிறப்ப பக்காரும் போது பார்த்துட்டே இருப்பாங்க, ஏன் இப்படி பார்க்குறாங்க நம்மளே ஏழு பேர் பார்க்குறாங்கன்றது. அதுக்கப்புறம் போக போக கேண்டீனில் பார்க்கறது அப்படி அப்படி பேசி அப்படியே
0: காலேஜ் லைஃப்னா ஒரு பயங்கரமான லைஃப். இப்போ வந்து நம்ம லட்சியத்துக்கு வந்தோம்னா முதல்ல நம்ம இந்த இடத்துல கேங்கில் யார் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக
2: கேங்கா? அது எல்லாருமே தான் சொல்லணும்,
0: டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும், அதாவது லஞ்சுக்கு முன்னாடி ஓப்பன்
2: பண்ணுறோம். இல்லை இல்லை, லஞ்சில் தான் ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் என்னென்னா இப்போ நாங்கள் 10 பேர் இருக்குன்னா அதில் 6 பேர் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆமாம், அதில் மற்ற பேர் ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அதை காலி பண்ணிட்டு வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்.
0: ஓகே, அடுத்தது போ அதே போல் அந்த அசைன்மெண்ட் எழுதுறப்போ கூட்டு பேசுவாங்க, அந்த அசைன்மெண்ட் காப்பீட் இருக்க மாதிரி இருக்காங்க. யார் இல்லை ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் எழுதுவா, யார் மற்றவங்களும் காப்பீங்க?
2: இதை பற்றி சொல்லணும்னா அசைன்மெண்ட் ஒருத்தர் எழுதுவார், எங்களுக்கான அசைன்மெண்ட்டு அவரே தான் எழுதுவார். ஒரு 5 பேருக்கான அசைன்மெண்ட் ஒருத்தர் ஏதோ பண்ணுவார்.
0: சார் இருக்கு அவரோட 5 அசைன்மெண்ட் அவர் தான் எழுதுவோம்.
2: ஆமாம் சார், டைம் ஸ்டார்ட்லாம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது. ஆனால் அவர் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், நாங்கள் அவர்கிட்டே கொடுத்துருவோம். எல்லாரும் கொஞ்சம் இதில் அழிச்சு இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி
0: சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து பாவம் வந்து ஒரு மனுஷன் எக்ஸாம் டைம்லாம் சொல்லி கொடுக்குறதுல யாரு, அதாவது நம்ம என்னதான் பிரச்சனாவும் இருக்காது, நம்ம கூட ஒரு பிரச்சனை கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்மளுக்கு ஞானியே வந்து சொல்லி கொடுத்தாலும் வரதான், அந்த ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கும். அது போல யாரு?
2: ஆமாம், ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் டொனால்டு. அவர் வந்து என்னன்னா அப்படியே கேஷுவலாக பேசுகிற மாதிரி நாங்கள் என்ன படிச்சு அது சொல்லு அப்படின்னு அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல அது மாதிரி பேசிட்டோம். மோஸ்ட்லி அதை பத்தி யாரையும் பண்ணா ஸ்டோரி பேசுவாங்க, அதனால ஈஸியா ஸ்டோரி பேஸ் பண்ண முடியும்.
0: இப்போ வந்து நீங்க உங்களுக்கு வந்து மூவிஸ்ல வந்து
2: எனக்கு மோஸ்ட்லி வெப் சீரீஸ் அந்த மாதிரி பார்ப்பேன். ரீசெண்டா ஒரு அனிமே ஒரு அனிமேட்டட் மூவி பார்த்தேன், ஸ்டாப் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. மோஸ்ட்லி எனக்கு
0: வந்துட்டு
2: இல்லை நல்லா இருக்கும். எல்லா மூவியும்
0: நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா சேர்ந்து பண்ண ஒரு லொக்கேஷன் எங்க சொல்லு
2: அப்படியா? கேரளா ட்ரிப் ஒரு டைம் போயிருந்தோம், ரொம்ப ஃபன்னா இருந்தோம். உண்மையிலேயே அந்த சைடு போயிருந்தோம், எல்லாருமே ரொம்ப வைஃபா
0: டூர் பிளான் பண்ணி கடைசி வரைக்கும் போகாத சில பேர்லாம் இருப்பாங்கல்ல கேங்கில், அதெல்லாம் நீங்கள் டூர்லாம் பிளான் பண்ணி போயிடுவீங்க எப்போ இருந்தாலும்?
2: அதாவது இது வந்து ஆஃபீஸ் டூர் பிளான் பண்ணால் போயிடும், ஆனால் இன்னும் பாண்டிச்சேரியில் நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: சொல்லுங்க, பண்ணிட்டு இருங்க, பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, சில் பண்ணுங்க, தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருமே பேசலன்றது கஷ்டப்பட்டுருக்கதால போகிறோம், அவங்களுக்காக நீங்கள் பேசுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
2: தொடர்ந்து பேசலாம், இல்லை எப்போ பயன்படுத்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள்

0: இந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4-2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஐந்து 5:27:37 ஆயிட்டிருக்கு. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லே அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு நமக்காக நம்ம ஆர்ஜே விமல் நமக்காக அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து யார் யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறதையும் கேட்கலாம். சொல்லுங்க விமல்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் தான் விமல் பேசிட்டு இருக்கேன். ஒரு மழையில அங்கங்க சூடா காஃபி குடிச்சிட்டு ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓரமா ஒரு இடத்துல நின்று யாரெல்லாம் ஒதுங்குறாங்களோ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ஒருத்தவங்க பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: என்னோட பேர் ஸ்ரீக்ஷா.
5: ஓகே, நீங்க என்ன பண்றீங்க?
6: வீட்ல தான்.
5: ஓகே, நீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹாபீஸ்னா என்னன்னு சொல்லுங்க.
6: நான் வந்துட்டு எனக்கு குக் பண்ண பிடிக்கும். நான் யூடியூப்ல பார்த்த டிஃபரண்டா அது மாதிரி
5: குக் பண்ண பிடிக்குன்றீங்க. ஆனா வீடியோ பார்த்து குக் பண்ணுன்றீங்க. குக் பண்ண பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஓனாவே எல்லாத்தையும் பார்த்து அவங்களே யோசிச்சு இது செய்யணும் அது செய்யணும் பண்ணுவாங்க. பட் அது வந்து அவங்க பார்த்து சமைக்கிறது எப்படி? அது வந்து ஒரு ஹாபிஸ் ஆகும். நீங்க வந்து நல்லா செய்வீங்களா? அந்த அதை பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுவீங்களா? நல்லா
6: சூப்பராக பேசுவேன்.
5: வராது அதான் கஷ்டம் இல்ல. அதே மாதிரி ரெண்டா டைம் வரதுக்கு
6: ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்து பார்த்து அந்த அளவு கரெக்டா நல்லா வரும்.
5: வீடியோஸ்லாம் பார்த்து நீங்க குக் பண்றீங்க வச்சுக்கலாம். அதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்காது. சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்க அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்? இருக்கிறத வச்சு ஏதாவது போட்டுக்கிட்டு ஒரு டேஸ்ட் மேட்ச் பண்ணுவீங்களா?
6: சில டைம் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்புறமா ட்ரை பண்ணுவோம். சில டைம் வந்துட்டு சரி டக்குன்னு எதனா செய்யணும் அப்படின்றப்போ இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம்.
5: நீங்க செஞ்சுக்கிட்டே வந்து உங்க வீட்டுல இருப்பாங்களா? எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஒரு ஃபுட்னு
6: நிறைய மோஸ்ட்லி வெஜ் தான் செய்வேன். எனக்கு நான்வெஜ் அவ்வளோ பிடிக்காதுனால நான்வெஜ் செய்வேன். ஆனால் எனக்கு வந்துட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டா செஞ்சுருவேன். மற்றபடி செய்ய மாட்டேன். நானும் செய்ய மாட்டேன். அதில் நான்
5: வாஷ் பண்ண மாட்டீங்க ஆனால் செஞ்சுருவீங்க. அது வந்து நீங்கள் குக் பண்ணுவீங்க. ஓகே ஓகே, இருக்குது. ஒரு என்னது புதுவிதமான ஒரு வியாதியா இருக்குது எப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நான்வெஜ் வந்து நான் கழுவலாம் மாட்டேன். எனக்கு ஒருத்தன் கழுவி கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்து அட்லீஸ்ட் எடுத்து வச்சு நீங்க ஃப்ரை பண்ணும் போது போடுவீங்களா? இது என்னடா இது, சமையலுக்கு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது புதுசாக தான் வெஜ்ல வந்து நீங்க இந்த விஷயம் நான் ரொம்ப சூப்பராக சமைப்பேன். என்ன
6: சூப்பராக செய்வோம்? அந்த தேங்காய் பால் போட்டு செய்வாங்க. அப்புறம் பன்னீர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ் ராஜ்மா சாவல் ஒரு காம்பினேஷன்.
5: அது என்னன்னா நார்த் இந்தியன் ஃபுட் தான் அதிகமா சொல்லிட்டு இருக்கீங்க. நார்த் இந்தியன் ஃபுட் வந்து அதிகமா நீங்க பண்ணுவீங்க?
6: ஆக்சுவலி நான் வந்து பான் அண்ட் காட் வந்து குஜராத்ல, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க பாண்டிச்சேரியில
5: குஜராத்ல

0: தொடர்ந்து நம்ம வந்து இங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒர்க் பண்றதுல உள்ள ஒரு விஷயம் இல்ல.
1: அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம சவுத்ல போய் செட்டில் ஆகும்னு
0: சொல்லிட்டு. நீங்க வந்து மூவிஸ் எல்லாம் இப்ப நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இந்த பாலிவுட் மூவிஸ் நிறைய பாத்துருப்பீங்க, இங்க வந்து தமிழ் மூவிஸ் எல்லாம்
1: தமிழ் மூவி வர மூவிஸ் எல்லாமே பாக்குறேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவருக்கு ஃபீல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த அந்த ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால படம்னாலே எது ரிலீஸ் ஆனாலும் பிடிச்சிருக்கு.
0: ஓகே ஓகே, அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய குடுப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. படம் பார்க்கறதுனால இது தியேட்டருக்கு போகணும், அவங்க மட்டும் மூவிஸ் அது ஒரு பெரிய
1: எனக்கு அப்படிதான். பிறந்த வீட்லயும் அப்படின்னா புகுந்த வீட்லயும் அப்படிதான். அங்கேயும் படம்லாம் வெளில போறதுன்னா எல்லாரும் ஜாலியாக கிளம்பிடும்.
0: என்ன குக் பண்ணி கொடுத்துருக்காரு?
1: நம்மனா வந்துட்டு இந்த மாதிரிதான் பண்ணுன்ட்டு ஒரு இதுதான் ஃபாலோ பண்ணுவோம். எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு டிஷ்னா அதை வித்தியாசமா ட்ரை பண்ணுன்னு தான் பண்ணாரு எப்பயுமே. சாதாரண ஒரு உப்புமாவை எடுத்துங்க, அந்த உப்புமா வந்துட்டு நம்ம நார்மலா தாளி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்கணும், ரவா போட்டு செஞ்சிருவோம். அவரு திடீர்னு ஒரு நாள் நல்லா குழகுழன்னு எடுத்துட்டு வந்தாரு. பார்த்தா டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு. என்ன ஆட் பண்ணிருக்கேன் கண்டுபிடி அப்படின்னு நிறைய தெரியல எனக்கு. அப்புறம் பார்த்தா அதுல தயிர் ஆட் பண்ணிருக்கேன்.
0: மக்களே அதாவது
1: அவர் எதனா வந்து செஞ்சுட்டாரு சொன்னாலே எதனா வித்தியாசமா பண்ணிதான் கொடுப்பாரு. ஸ்ட்ரைட்டா ஆமா இது செஞ்சா இது கொடுக்கணும் இருக்காது, அதுல அவரோட இன்னோவேஷன் போடுவாரு.
0: ஆயிரமான கிரியேட்டிவிட்டியான பர்சனா இருக்காரு அவர் வந்து. நல்லா அது நல்லா இருக்கும். அவனை சாப்பாடு
1: நீங்க
0: வந்து மூவிஸ் எல்லாம்
1: வீட்டில் நார்மலாக பண்ண மாட்டோம். பட் ஆனால் படம் பார்க்கும்போது அவர் சொல்லுவார் இது இந்த மாதிரி பேங்கில் வச்சுருக்காங்க இது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூஸ் மாதிரி அவர் வச்சிருப்பார். அப்புறம் சில ஓல்டு மூவிஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவார், அதோட ஹிஸ்ட்ரிலாம் சொல்லுவார், இது அப்படிங்கிறது இது டேரக்டர் எப்படி அதுக்கு பின்னாடி வச்சிருக்காரு அந்த மாதிரிலாம் சொல்லுவார்.
0: சூப்பர். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யார் பாத்ரூம் சிங்கர் அதிகமாக வந்து பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவாங்களா? அது யார்?
1: அது யாரும் இல்லை,
0: பாட மாட்டாங்க.
1: பாட்டு
0: ஓடும் போது
1: சரியா குழந்தை பார்த்துக்கணும் இல்ல, சரியா வேலையை பார்க்கணும் இல்ல, சரியா ஃபேமிலி பார்க்கணும் இல்ல அப்படின்னு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் குழந்தை பெற்றார் வரப்போ ஸ்விட்ச்
0: பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுங்க பீச்ல. ஓகே, ஆனா இந்த நேரத்துல பீச்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி நீங்க இப்போ இந்த நேரம் இவ்வளவு கன்சியூ வேற இருக்கீங்க, எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து இங்க வந்து சிம்பிளுக்கு எல்லாம் தெரியுது. நீங்க அப்ப வந்து இந்த டைம்ல வந்தா உங்களுக்கு பீச்ல ஒர்க்
1: பண்ணுங்க.
2: தொழில்நுட்ப பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்,

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பாட்டு பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
3: இது ஓகே.
4: மனம் விரும்புது,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
3: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.

0: 5:43:50 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை நமக்காக ஆர்ஜே விமல் வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். ஹலோ,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டோட விளையாடு நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ பீச் வந்து இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வெறுத்தோடி இருக்கிற ஒரு பீச் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா மழை வந்து வந்துட்டே இருக்கிற பணத்தால அங்கங்க வந்து ரொம்ப பரபரக்கிற பீச் வந்து பாக்குறதுக்கு லைட்டா கொஞ்சம் டல்லாவா இருக்குது. ஏன்னா கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்குது. அங்கங்க வந்து 2-3 பேர், அதுக்கப்புறம் வந்து கும்பு கும்பலாம் வந்து சின்ன சின்ன கும்பலிங் இருக்குது. அதை தாண்டி வந்து ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கிளைமேட் பாக்குறதுக்கு இது வந்து ரமேஷா ரசிக்கிறதுக்காக அங்கதான் இருக்காங்க. அதே கிளைமேட்டோட நம்ம சேர்ந்து ஒன்றும் கொஞ்சம் பேர் நிறைய பேர் பேச போறோம். தொடர்ந்து ஒரு பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து கிழங்கு எஃப்எம் ரெயின்போ இன்னொரு உங்கள் மனதோடு
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ, தினக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15-11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் 11/5/2026 அன்று காலை 11 மணியளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸ் மற்றும் எஃப் எம் ரெயின்போ பண்பலை 102.8 மெகா ஹர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்களே, 1215 கிலோ ஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில், மண் என்பது சொத்தல்ல, திருப்பி தர வேண்டிய கடன். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் சி சிவரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். இன்னைக்கு நமக்காக வழங்கிட்டு இருக்காரு ஆர்ஜே விமல். தொடர்ந்து யார் யாரெல்லாம் நம்ம கூட பேசிருக்காங்க கேட்கலாம். வணக்கம்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. பேசிட்டு இருக்கோம், பேச போறோம். வணக்கம் மேடம், உங்க பேர் என்ன சொல்லுங்க?
2: மறக்க
1: முடியாத ஒரு மெமரபிளான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
2: மறக்க முடியாத விஷயம்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டடா அந்த சின்ன வயசுல எல்லாம் வந்து எங்க பேரண்ட்ஸ் கூட ரொம்ப வந்து இந்த கடல் பஸ்ல எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் பொறுக்குவோம் நாங்க. அந்த சுத்தி அந்த ஓடுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்கூல்ல வந்து கிராஃப்ட் ஒர்க்குக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொறுக்குவோம். அந்த மாதிரி நாங்க அதை எடுத்து போது ஒரு முறை பயந்துட்டேன் நான் கடல்ல. அப்ப எங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. அதுதான் என்ன மறக்க முடியாத விஷயமா இருந்துச்சு எனக்கு.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கம்மா?
2: நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஓகே. நீங்க மேரிடா?
2: நான் மேரிட் தாங்க.
1: ஓகே, இப்போ நீங்க வந்து வொர்க்கிங் உமன்னா பாத்தீங்கன்னா வீட்டை குறிச்சுக்கணும், அடுத்து வந்து ஒர்க்கையும் பாத்துக்கணும், செல்ஃப் குரோத்தையும் பாத்துக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க ரெண்டு?
2: எனக்கு பேலன்ஸ் பண்ணது கொஞ்சம் டஃப் தான், பட் இருந்தாலும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போகணுன்றது வந்து அது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸா இருக்குது. நம்ம சும்மா இருந்தோம்னா ஒரு மாதிரி டல்லா இருக்கு லைஃப். ஆனா இப்போ வந்து வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்க்கும்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ன மீது எனக்கே கிடைக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம் தான், அப்பப்ப டயர்டா ஃபீல் ஆகும், பட் நல்லா இருக்கு இதுதான்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹாபி என்ன ஹாபி?
2: நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய புக்ஸ் படிப்பேன்.
1: ஓகே, புக்ஸ் நிறைய படிப்பீங்களா?
2: ஆமா.
1: ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து பார்த்த மூவிஸ்லாம்?
2: நாங்க பார்த்தது டாக்டர் படம் பார்த்தோம். அப்புறம்
1: உங்களுடைய குக்கிங் எல்லாம் எப்படி? உங்க வீட்டுல உங்களுடைய குக்கிங் எல்லாரும் பாராட்டுவாங்களா? உங்க வீட்டுல வேற யாராவது குக் பண்ணுவாங்களா?
2: எனக்கு அவ்வளவா குக்கிங் வராது. பசிக்கு சாப்பிடலாம், ருசிக்குனா எங்க ஹஸ்பண்ட் சமையல் தான்.
1: ருசிக்கு உங்க ஹஸ்பண்ட், பசிக்கு உங்க சமையல். அரே எங்க அப்பா, என்ன ஒரு கவிதை. நீங்க உங்க ஹஸ்பண்ட் சூப்பரா சமைப்பாங்க? அப்ப
2: ரொம்ப நல்லா சமைப்பாரு.
1: வர வீட்டுல எல்லாம் பார்த்தா ஹஸ்பண்ட் தான் நிறைய சமைக்கிறாங்க போலுக்கு.
2: ஜாலியா இருக்கணும்னா சமைக்க கத்துக்கணும் சார்.
1: ஓகே ஓகே, ஜாலி ஜாலி, சூப்பர் ஃபேனா இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மூவிஸ்ல உங்களுக்கு எந்த ஆக்டர்

0: பேசுறது ரொம்ப பிடிக்கும்.
1: அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா யாருக்கும் நான் அடிக்ட் எல்லாம் இல்ல. நல்ல படமா இருந்தா ரசிச்சு பாப்பேன் அவ்வளவுதான்.
0: ஓகே, இப்ப நீங்க மேரிட் ஆனவங்களுக்கு பசங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே சுருக்கிக்குவாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டைப்பே இருக்காது. நீங்க எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் எல்லாம் அதிகமா இருப்பாங்களா கம்மியா இருப்பாங்களா?
1: எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கவுங்க வேற வேற ஊர்ல செட்டில் ஆயிட்டதுனால வந்து அதிகமா ஏதாவது கல்யாணம் பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் மீட் பண்ற சான்ஸ் இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு அவ்வளவுதான்.
0: அப்போ ஃப்ரெண்ட் ஜோனே இல்ல.
1: ஆமாங்க,
0: இப்படியும் இப்படி சொன்னீங்க பாத்தீங்களா, தூரமா போக போக எல்லாம் விட்டு போச்சுன்றது. எப்பயாவது ஃபங்க்ஷன் நான் மட்டும் பாப்போம், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி.
1: ஏன்னா வேற வேற ஊர்ல மேரேஜ் ஆகி போயிடுறாங்க, நானும் வேற பாண்டிச்சூர் மேரேஜ் ஆகி
0: வந்துட்டேன்.
1: சோ சேஞ்ச் ஆயிடுச்சுல லைஃப், ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு.
0: ஓகே ஓகே, சரி. நீங்க பசிக்கு சமைக்கிறீங்கல்ல, அதுல வந்து எந்த சமையல் வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து இந்த பசிக்கு சாப்பாடுல ருசியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருக்காங்க?
1: இது இப்படி கேட்டா எப்படிங்க சொல்றது?
0: ஏதாவது ஒரு சமையல் நம்மளுக்கு கை போக்கல வந்து நல்லபடியா வந்துருங்க, அது
1: சொல்றேன். ரசம் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுவாங்க எங்க வீட்டுல. ரசம் செகண்டரி ஃபுட்டு, ஆனா எங்க வீட்டுல மெயின் டிஷாவே ரசத்தை சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுவாங்க.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். கூட பேசுங்க, நன்றி, தொடர்ந்து பேசலாம்.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ சோ மச். எப்பவும் ரெயின்போ புதிய என்றும் உங்கள் மனதோடு.

0: 6:04:03 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவா விமல் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத கேட்கலாம். ஹலோ,
1: ஹாய், வெல்கம் பேக் டு தி ஷோ. நிகழ்ச்சி நிறைவு புரிஞ்சு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து சூப்பரான கிளைமேட் நல்லா இருக்குது, பீச்சு சூப்பரா இருக்குது, பார்த்தாச்சு எல்லாரும் கூட ஜாலியா பேசியாச்சு, ஃபன் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு சூடா அவங்க கூட சேர்ந்து ஒரு காஃபி குடிச்சு கிளம்பி எடுத்தான். பாய் பாய் சியோ, டேக் கேர் எல்லாருக்கும். பாய் நினைக்கிறேன் நான் உங்க பாய் சியோ. தேங்க்யூ சங்கீதா, தேங்க்யூ.
0: நன்றி விமல். நேர்லயே வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி இன்று முதலமைச்சராக பதவியேற்றார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் சோம்நாத் கோவிலின் மறு சீரமைப்பின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நடைபெறும் சோம்நாத் அம்ருத் மகோத்சவம் உள்ளிட்ட சமய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். சோம்நாத்தின் செழுமையான பாரம்பரியத்தையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் போற்றும் வகையில் பிரதமர் நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தையும் வெளியிடுகிறார். தனது பயணத்தின் போது

0: வதோதராவுக்கு செல்லும் அவர் சர்தாம் தாம் விடுதியை திறந்து வைத்து பார்வையிடுகிறார். இந்த விடுதியில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தங்கும் வசதிகளுடன் மைய உணவருந்தும் கூடம், நூலகம் மற்றும் கலையரங்கம் போன்ற அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தெலங்கானாவில் சுமார் 1535 கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். முக்கிய ரயில் பாதைகளின் திறனை வலுப்படுத்தவும் நெரிசலை குறைக்கவும் 118 கிலோமீட்டர் நீளமுள்ள காசிப்பேட் விஜயவாடா பல்வழி திட்டம் மற்றும் காசிப்பேட் ரயில் மேம்பால புறவழிச்சாலை ஆகியவற்றின் தொடக்க விழா உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் திரு மோடி பங்கேற்கிறார். மேலும் செகந்திராபாத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் அவர் உரையாற்ற உள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி இன்று முதலமைச்சராக பதவியேற்றார். கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி திரு சுவேந்து அதிகாரிக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். இவ்விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சருடன் திரு திலீப் கோஷ், திரு அக்னி மித்ரா பால், திரு அசோக் கீர்த்தானியா, திரு நிஷித் பிரமாணிக், திரு ஷாசிஜிராம் துடு ஆகிய 5 கேபினட் அமைச்சர்களும் பதவியேற்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: மேற்குவங்க சட்டமன்றத்தில் மொத்தம் 294 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 207 தொகுதிகளை பெற்று பாஜக முதல் முறையாக அம்மாநிலத்தில் ஆட்சி அமைத்துள்ளதும், திரிணாமுல் காங்கிரஸ் 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னர் 80 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்குவங்கத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற திரு சுவேந்த் அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரு சுவேந்த் மக்களுடன் ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளவர் என்றும், மக்களின் விருப்பங்களை மிக நெருக்கத்தில் இருந்து புரிந்து கொண்ட தலைவர் என்றும் தமது சமூக ஊடக பதிவில் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது பதவிக்காலம் பயனுள்ள வகையில் அமைய தாம் வாழ்த்துவதாகவும், அவருடன் பதவியேற்றுக் கொண்டுள்ள அமைச்சர்களும் மேற்குவங்கத்தின் வளர்ச்சிப் பயணத்தை மேலும் வலுப்படுத்துவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறுவாக்குப்பதிவு நடைபெற்று 24ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன.
0: டொபேக்கோ உடனான நல்லுறவு பாரம்பரிய மிக்கது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா, சூரிய மின்சக்தி, ஆயுர்வேதம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தனது தொகுதியான மத்திய பிரதேச மாநிலம் குணாவிற்கு நாளை செல்கிறார். அங்கு சுமார் 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடக்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக குவாலியர் சம்பல் பிராந்தியத்தில் சுமார் 1100 கோடி ரூபாய் முதலீட்டில் முதல் சிமெண்ட் ஆலை ஒன்றிற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தொழிலாளர் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக அத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பலனளிக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம், ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதைத் தொடர்ந்து புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 21500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1000000 மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 1 கோடியே 84 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ்

0: சௌத்ரி, இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக பயனாளிகள் எந்தவித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி தற்போது தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் பணியாற்றுவார் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராணுவ பாதுகாப்பு அகாடமியில் தமது இளநிலை கல்வியை முடித்த அவர் 1985 டிசம்பர் மாதம் கார்வால் ரைபிள் 8வது பெட்டாலியன் பிரிவில் தமது பணியை தொடங்கினார். லண்டன் ராணுவ சேவை, தலைமை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு உயர் ராணுவ பிரிவுகளிலும் பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: தற்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இம்மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து புதிய கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தற்போது மேற்கு கடற்படை தளபதியாக பணியாற்றி வருவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் வருங்கால தலைமுறையினருக்கு தாகூரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் யார் என்பது இன்று இறுதி செய்யப்பட உள்ளது. புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்க உள்ளது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பாஜக 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. 2027 குடியரசு தினத்தில் அறிவிக்கப்படவுள்ள இந்திய அரசின் உயரிய பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்களை பரிந்துரைக்க வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அரசு ஊழியர்கள் தவிர சமூகத்தில் சிறப்பான தனித்துவமான சாதனை படைத்த எவரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி செய்தி விளம்பரத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி இன்று முதலமைச்சராக பதவியேற்றார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே சாண்டி கூட. இந்த நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க?

2271 7605 2275 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை என் கூட ஷேர் பண்ண போறீங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஒரு பாட்டு ஏன் மனசுக்கு பிடிக்குது? ஒன்னு, அதை நமக்கு பிடிச்சவங்களோட தொடர்பு படுத்திருப்போம், இல்ல நமக்கு பிடிச்ச நிகழ்வு கூட தொடர்பு படுத்திருப்போம். அப்படி இல்லையா, எல்லாத்தையும் தாண்டி அந்த பாட்டு ஒரு பிடிச்சவங்க போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நல்ல பாடல்களை கேட்கறதுக்கு இந்த நிகழ்ச்சியில நான் ரெடியா இருக்கேன். கால் பண்ணுங்க 2271 7605 2275. மனம் விரும்புதே இன் எஃப்எம் ரெயின்போ 102.8. ஃபர்ஸ்ட் சாங்க எனக்கு பிடிச்ச பாட்டு போடுறேன், அடுத்த சாங் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கால் பண்ணுங்க.

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:25:20 மனமிருமதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்க ஒரு நேயர் வந்திருக்காரு, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். யார், எங்க இருந்து? ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம்.
0: ஓகே சார், மனமிருமதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா.
0: ஓகே சார், என்ன பாட்டு வேணும் சார்?
1: வியாபாரி படத்துல இருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும்.
0: ஆஹா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அதானா?
1: ஆமா.
0: எதனால இந்த பாட்டு பிடிச்ச பாட்டு?
1: அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, அதனால இந்த பாட்டு கேக்குறீங்க, கரெக்டா? உங்களுக்காக அந்த பாட்டு வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார். மக்களை இதே மாதிரி 2 2 7 1 7 6

0: நேரம் 6:32 எல்லாம் மனம் விரும்புந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா ஒரு காலர் வந்திருக்காரு, அந்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: காண்டீபன்.
0: காண்டீபன் சார்,
1: எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்க மேடம்.
0: மழை எல்லாம் எப்படி இருக்கு?
1: சுமாரா பெஞ்சிருக்கு. நேற்றுதான் அதிக மழை, இன்னைக்கு கம்மியா தான் பெஞ்சிருக்கு.
0: அப்படிங்களா? ஓகே சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: இந்த நேரத்துல வெயில் இருந்து உருகுவே மடுகுவேன்ற ஒரு பாடல்.
0: ஓ, நேத்துல இருந்து மழை பெஞ்சதுனால வெயில நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க.
1: ஆமா.
0: ஓகே சார், உங்களுக்காக பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். தொடர்பு கொண்டமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: மக்களை 2271760 2275 2550 கால் பண்ணுங்க, உங்களோட பாட்டு கேளுங்க, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நேரம் 6:37 மனம் நிரம்புத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இப்போ ஒரு காலர் வந்திருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
1: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம், ஈரா முருகன்.
0: அடே அப்பா, என்ன ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன். ஓகே சார், உங்களுக்கு என்ன பாட்டு வருது? ஓகே சொல்லுங்க.
1: படம் வந்து உழைப்பாளி, பாட்டுல வந்து அம்மா அம்மா இந்த நாருயிரே. அந்த பாடல
0: பாடியே காமிச்சிட்டீங்களே, அந்த அளவுக்கு பிடிச்ச பாட்டா?
1: எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: சூப்பர் சார், அம்மானா எல்லாருக்குமே பிடிக்கும் சார். உங்க அம்மாக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 6:43. மனமர்ந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப விருப்ப பாடல் கேட்க ஒரு நேயர் வந்திருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போறோம்.
0: அபுசாலி சார், எப்படி இருக்கீங்க? மழை எல்லாம் எப்படி இருக்கு?
1: இங்க காலையில 9:30 ஆரம்பமான மழை இன்னமும் பெஞ்சுன்னு இருக்கு மேடம் எங்க இதுல.
0: ஓஹோ, பாருங்களேன் எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் எல்லாம், மழை பெஞ்சிட்டே இருக்கு.
1: இது ஒரு வரப்பிரசாதம் மேடம்.
0: ஓகே சார், ஓகே சார். மழையில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: படம் சிறைப்பறவை.
0: ஓகே,
1: பாடம் பாடல் ஆனந்தம் பொங்கிட பொங்கிட.
0: ஓகே சார், எதனால இந்த பாட்டு பிடிக்கும்?
1: இவங்க சுனந்தா மேடம், கேஜேஎஸ் பாடிய பாடல் நான் இனிமே கேட்போம் மேடம்.
0: ஓகே சார், இப்ப பாட்டு சூப்பரா வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். தொடர்பு கொண்ட பக்கம் நன்றி.
1: மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி சார். நேர்களே, இதே மாதிரி நீங்களும் உங்களோட விருப்ப பாட்டில் கேட்கலாம். 2271760, 2275255 வெளியூர் நேய 04 13 சேர்த்து டயல் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த பாட்டு யாரோட பாட்டுன்னு பாக்கலாம்.

0: நேரம் 6:48 மனம் விரும்பத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் வரையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன் மேம்.
0: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா, மழையில ஜாலியா இருக்கோம்.
1: எங்க மழைதான்?
0: பாண்டியிலதான் மழைதான்.
1: வரையூர்லயும் மழையே.
0: ஓகே, இப்ப மழையில உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ஒரு குறுக்குத்தான ஒரு பாட்டு. என்ன
0: பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேம். உங்களுக்கு

0: நேரம் 6:53. 15 நொடிகள்ல மனம் விரும்புந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சார், உங்க பேரு சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வெந்தூர் பாலத்திலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: ரமேஷ் சார், எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள்
0: மிக்க நலம். என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: மிக்க மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசுற மிக்க மகிழ்ச்சி. சேரன் பாண்டியன் படத்துல இருந்து.
0: ஓகே.
1: காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: ஆஹா, ரொம்ப பிடிக்கும் போல இந்த பாட்டு. ஃபீல் பண்ணி பாடுறீங்க.
1: அந்த பாட்டு அந்த படம் எப்போ வந்தாலும் திருப்பி திருப்பி கேட்டுட்டே உங்க பாட்டு மேடம்.
0: அப்படிங்களா? சோ உங்களுக்கான பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நீங்க பாடின பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி மேடம்.
0: நன்றி சார், நன்றி. மக்களை இதே மாதிரி உங்களோட பிடிச்ச பாடலாம் நாங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சேர்த்து கால் பண்ணுங்க. 2271760, 2275250.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தெலங்கானாவில் சுமார் 1535 கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். மேற்கு வங்கத்திலுள்ள பிஜேபி அரசு இந்தியாவின் எல்லைகளை பாதுகாக்கும் என்றும் ஊடுருவலை தடுத்து நாட்டின் தேசிய பாதுகாப்பில் உள்ள குறைகளை சரி செய்யும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஒடிசாவில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து பல இலக்குகளை சுயமாக தாக்கும் திறன் கொண்ட அக்னி ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனைக்கு டிஆர்டிஓ, இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரேஸ் மெக்கன்னா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவர் மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். தமிழ்நாட்டில் திரு சி ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு தேவையான 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை தனது கட்சி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் இன்று திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03 மனம் பெரும்புத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து நம்ம கேட்க போறோம். அதுக்கு நீங்க கால் பண்ண போறீங்க 2271760 2272550 0413 சேர்த்து கால் பண்ண போறீங்க. எல்லாரும் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வரிசையில ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவழி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 7:06 மனமரம்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு நேரம் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.

0: நாங்க நல்லா இருக்கோம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: பர்வீன், திருவண்ணாமலை.
0: பர்வீன் மேம், திருவண்ணாமலையில இருந்து பேசுறீங்க. மழை எல்லாம் எப்படி இருக்கு?
1: மழை இப்பதான் விட்டுக்குது.
0: அப்படிங்களா? ஓ, அப்ப மழை விட்ட டைம்க்குள்ள பேசிடலாம்னு கால் பண்ணிருக்கீங்க.
1: ஆமா, நாலு மணில இருந்து மழை காணும்.
0: ஓகே மேம், என்ன பாட்டு வேணும் மேம்?
1: சாதனை படத்துல இருந்து ஓ வானம்பரே அந்த பாட்டு.
0: ஓ வானம்பரே, எதனால அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: ஏதோ சரி, அப்படியே ஒரு அழகா ஒரு பாத்துப்போம். அந்த இசை, அந்த வார்த்தைகள்.
0: ஓகே, உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாட்டுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா.
0: ஓகே, அந்த பாட்டு வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
0: நன்றி நன்றி. மக்களே, இதே மாதிரி உங்களோட பிடிச்ச பாட்டும் கேட்கலாம், கால் பண்ணுங்க. 2271760, 2275250.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:12. மனமருமத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. காலர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கேட்கலாம் என்ன பாடல்னு. வணக்கம் சார்.
3: வணக்கம்மா.
2: யார், எங்க இருந்து சார்?
3: நான் தென்பேருந்து கணேசராஜா பேசுறேமா.
2: ஓகே சார், என்ன பாடல் வேணும் சார்?
3: படம் அலைகள் ஓய்வதில்லை, பாடல் 1000 தாமரை முட்டுக்களே.
2: 1000 தாமரை முட்டுக்களேவா? ஓகே சார், இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ?
3: ஆமாங்க, இசை நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்குங்க.
2: ஓகே சார், ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. ஒரு 2 லைன் பாடுறீங்களா?
3: 1000 தாமரை முட்டுக்களி வந்து 1000 அதாங்க அப்பாடுச்சு.
2: ஓகே சார், ஓகே சார். மழை எல்லாம் எப்படி இருக்கு சார்?
3: மழை லேசா தூரல் தாமா, குற்றால சாரல் மேட்டா அப்படி இருந்தது. இன்னைக்கு மழை அதிகமா பெய்யுமா?
2: ஓகே சார், அப்ப வெயில் வேணாமா உங்களுக்கு?
3: வெயில் போனதா குற்றால சாரல் மாரி இருந்தது. இந்த கோடை வெயிலுக்கு கொஞ்சம் இதமா இருந்தது.
2: ஓகே, வெயில் நல்லா, ஆனா நல்ல வெயில் தானே சார்?
3: இன்னைக்கு வெயில் இல்லங்க, எங்க எங்க ஊர்ல 2 நாளா வெயில் கிடையாது.
2: 2 நாளா வெயில் இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி சம வெயில். அப்ப வெயிலுக்கு உங்களுக்கு தணிக்கிறதுக்காக மழை வந்திருக்கு. நீங்க மழையில உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க.
3: ஓகே, ஆமாமா, ஆமாமா.
2: ஓகே சார், உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
3: நன்றிமா, நன்றி, நன்றி.
2: மக்களே, இதே மாதிரி உங்களோட பிடிச்ச பாடலை கேட்கலாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில. 2271760, 2272525 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச, உங்களுக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு உகந்த பாட்டு, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க பாடின பாட்டு, இல்லை யாரோ ஒருத்தவங்க உங்களோட நினைவில் இருக்கும்போது நீங்கள் கேட்குற பாட்டுன்னு எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் கேட்டு இந்த மாதிரி பாட்டை என்ஜாய் பண்ணுவோம். தொடரும் பாடல் செய்திகளுக்கு பிறகு.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும், அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னிமித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை

0: ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும், நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலை சிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும், ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன எம்ஐஆர்வி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெற உள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜிஎஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2 மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டு காணப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்

0: மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 7:25:35 மனமருமதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில லாஸ்ட் காலருக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

நேரம் 7:30. மனம் விரும்புத நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனசு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கு கால் பண்ணுங்க 2271760, 2275250. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததா சூப்பரான ஒரு சாங் வருது, கேட்போம்.

0: அப்படிங்களா? ஸோ மழையில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம்னு கால்
1: பண்ணிட்டீங்க.
0: ஓகே, என்ன படம், என்ன பாட்டு சொல்லுங்க.
1: புன்னகை மன்னன் படம், என்ன சத்தம் இந்த நேரம், அந்த பாட்டு.
0: இடி சத்தம் தான் கேட்கும் இல்லைங்களா?
1: இடி இல்லையே, தூரல் சத்தம்.
0: ஓ, மழை வாசத்தோட பாட்டு கேட்க போறீங்க. பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்களா.
1: நன்றி.
0: நேரில் கால் பண்ணுங்க. 2271760 2275250. மனம் விரும்புத நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்கறதுக்கு கால் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங்.

0: நேரம் 7:32. நேர் வந்திருக்காங்க விருப்ப பாடல் கேக்குறதுக்கு. கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறோம்.
0: தமிழ்ச்செல்வி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். இந்த லைன் கிடைச்ச உடனே
0: அப்படியா? ரொம்ப ஹாப்பியோ. மழை எப்படி இருக்கு?
1: மழை சூப்பரா இருக்குது, ஆனா

நேரம் 7:37, 40 நொடிகள்ல எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா சாங் கேட்கறதுக்காக ஒரு காலர்

0: பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலம், நீங்கள் நலமா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: ஓ சூப்பர் சார், அதே உற்சாகத்தோட ஒரு பாட்டு கேளுங்க பாப்போம்.
1: கண்டிப்பா. ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில மரியான் அந்த திரைப்படத்துல ஏ ரஹ்மான் சார் சாங்கே சூப்பரா பாடிப்பாரு, நெஞ்சே
0: இழுன்னு.
1: வரிகள், பிக்சரைசேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் மேம். அந்த
0: பாட்டு அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க போலயே. இப்ப நான் பாட்டு போட்டு கண்ணு முன்னு விஷுவல் எல்லாம் நீங்களே பாத்துப்பீங்க போலயே.
1: உண்மை உண்மை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்கு.
0: ஓகே சார், ஓகே சார். இத மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: தேங்க் யூ சோ மச் மேம். பை பை
0: பை. மக்களே, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கால் பண்ணுங்க 2271760, 2275250.

0: நேரம் 7:43, 26 நொடிகளில் மனம் பிரமித நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்கறதுக்கு அந்த வரிசையில காலர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பேசலாமல, வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் மேம்.
0: இனிய இரவு. வணக்கம் மேம். யார், எங்கிருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். மழை எப்படி இருக்கு? பாட்டு வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மக்களை, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்கலாம். 2271760, 2275255 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேயர்கள் 0413 மறக்காம சேர்த்து டயல் பண்ணுங்க. நீங்க கேட்டுடுறது எஃப்எம் ரெயின்போ 102.8. சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேரம் 7:50. 40 நொடிகள் மனம் ரம்மதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக பாடல் கேட்க வந்திருக்காங்க நேயர், கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: சார், உங்க பேர் சொல்லுங்க. யார், எங்க இருந்து?
1: விழுப்புரம் சொரப்பூர் மேம்.
0: ஓகே, உங்க பேர் சார்?
1: முத்து.
0: முத்து சார், என்ன பாடல் வேணும்?
1: கில்லி படத்துல இருந்து அர்ஜுனர் வில்லு சாங்ஸ் வேணும்.
0: கில்லி படத்துல இருந்து அர்ஜுனர் வில்லு. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ?
1: நேர்களை இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு மனம் ரம்மதே நிகழ்ச்சிக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. 2271 7602 2275 0.

நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 KHz மற்றும் FM பண்பலை அலைவரிசை 102.8 கேட்க தவறாதீர்கள்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஒருநாள் பயணமாக பெங்களூரு செல்கிறார். வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் அதன் நிறுவனர் குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கரின் 70வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களிலும் அவர் கலந்து கொள்கிறார். அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தையும் திறந்து வைக்கிறார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தற்போது தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் இராணுவ ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். மறு உத்தரவு வரும் வரை இராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் பணியாற்றுவார் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் திரு சுபேந்து அதிகாரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். அவருடன் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஒடிஷாவில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து பல இலக்குகளை சுயமாக தாக்கும் திறன் கொண்ட அக்னி ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனைக்கு DRDO, இந்திய இராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசில் இளநிலை எழுத்தர் பணி தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வரும் திங்கட்கிழமை முதல் நடைபெற உள்ளது. பயிற்சி பெற விரும்பும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி நடேசன் நகரில் உள்ள தேசிய வாழ்வாதார மையத்தினை நேரில் அணுகி முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்காயில் இன்று நடைபெற்ற வில்வித்தை உலகக்கோப்பை 2026 ஆடவர் தனிநபர் 2ம் கட்ட போட்டியில் இந்திய வீரர் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. நேர்களே, சைபாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேர்லே அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

are listening to Music by the Bay on FM Rainbow 101.4.

நிலவு மெதுவாக வானத்தை வரையும் இந்நேரம் நட்சத்திரங்கள் ரகசியமாய் கதைகள் பேசும் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்புக்கும் இசை சேர்க்க இந்த இனிய இரவு இசையாய் அமைய தூங்காமல் கனவுகளை ரசிக்கும் உள்ளங்களுக்கு தனிமையையும் இசையாய் மாற்றும் மெலடிகளுடன் நான் உங்கள் ஆர்ஜி சாண்டி. நீங்க கேட்டு இருக்கிறது தேன் சிந்துதே வானம் FM ரெயின்போ 102.8ல. தேன் சிந்துதே வானம் கேட்க இருக்கிறீங்க. முதல் பாடல் ஆலம்போல் வேலம்போல் எஜமான் திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்துதே வானம் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் எஸ்பிபி அன்சித்ரா குரலில் ரெக்க கட்டி பறகுது அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல், யார் இந்த குயிலை அழ வைத்தது, மலர் மீதுதானா சுமை வைப்பது, பூக்கள் கூடி போட்ட தீர்மானமே, உன்னின் சிரிப்பை கேட்ட பின்பு அவை பூக்குமே. அழகான வரிகளில் அடுத்ததாய் வரும் பாடல் ஹரிஹரன் குரலில்.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் கே கே ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஹரிணி குரலில். 30 நாளும் முகூர்த்தமானது எந்த மாதத்தில், முள்ளில் கூட தேன் துளி கசிந்தது எந்த ராகத்தில். கேட்கலாம் தேன் சிந்ததே வானம் எஃப்எம் ரெயின்போ 102.8.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் கொண்ட வரிகள், தங்கமான கூந்தல் தாழ்ந்து வந்ததென்ன, வந்து உந்தன் பாதம் கண்டு வணங்கி செல்லவோ, தேன் மிதக்கு முதடு சேர்ந்திருப்பதென்ன, ஒன்றை ஒன்று முத்தமிட்டு இன்பம் கொள்ளவோ, மானிட பிறவி என்னடி மதிப்பு, உன் கால் விரல் நகமாய் இருப்பதே சிறப்பு. கேட்கலாம் பாடல்.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் கிராமம், காதல், கனவு, கண், காதலி அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உணர்வோட சேர்ந்த ஒரு பாடல், காட்டுமல்லி பாடல், விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: பூடி, நான் வர. கோ, சித்தமே இல்ல, நான் போறேன்.
1: திரும்பி வர,
2: இதான் நீ போ சொன்ன.

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துட்டீங்களா?
1: வரேன்னாங்க
2: ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர

தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 9:51 நொடிகள்ல அடுத்ததாய் வரும் பாடல், ஏன் பெண் என்று பிறந்தாய்?

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் கண்ணில் தெரியாத காதலியை தேடும் பாடல். அதில் தேடி உன்னை பார்த்து பார்த்து கண்கள் ரெண்டும் வேர்த்து வேர்த்து சிந்தும் விழி நீரில் நானே மூழ்கிறேன். வீசிடும் புயல் காற்றிலே நான் ஒற்றை சிறகானேன். காதலின் சுடும் தீயிலே நான் எரியும் விறகானேன். பாடல் வருது காலமெல்லாம் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில்.

நேரம் 10:03 கடந்து போறதே தெரியல. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் கண்ணுக்கு தெரியாத காதலிய டெலிபோன்ல இல்ல, இவங்க லெட்டர்ல தேடுறாங்க. வார்த்தைகள் தெரியாத வடிமமும் நானும் நிழற்படம் அனுப்பிடு என்னுயிரே, நிஜமின்றி வேறில்லை என்னிடமே, நலம் நலமறி ஆவல்னு கடிதத்துல காதலியை தேடும் பாடல் வருகிறது காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:08 21 நொடிகள்ல தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் தெரிந்த காதலிக்கு காதலை சொல்லாத காதலை பாட்டாய் சொல்லும் காதலின் வரிகள். ஆறாத ஆசைகள் தோன்றும் எனை தூண்டும் ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம். அவள் பேரை நாளும் அசைப்போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலும். வரிகளை வச்சு பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதயம் திரைப்படத்திலிருந்து பாடல்

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பொட்டு வைத்த வட்ட நிலவு கேள்விப்பட்டிருப்பீங்க, வளரும் நிலவு கேள்விப்பட்டிருப்பீங்க, தேயும் நிலவு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்ததாய் வருது கல்யாண தேன் நிலா.

நேரம் 10:19. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் தொலைந்த காதலை தேடும் பாடல். மண்ணை திறந்தால் நீ இருக்கும்,

என் மனதை திறந்தால் நீ இருப்பாய், ஒளியை திறந்தால் இசை இருக்கும், என் உயிரை திறந்தால் நீ இருப்பாய்னு தொலைந்த காதலிக்கு தன்னோட காதலை வெளிப்படுத்துறாரு காதலன். கேட்கலாம் மே மாதம் திரைப்படத்திலிருந்து என் மேல் விழுந்த மழை துளியே.

நேரம் 10:25. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல், செல்கிற நிலாவை செல்லாதே வா, என்னாலும் உன் பொன்வானம் நான், என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன். எஸ்பிபி குரலில் கேட்கலாம்.

நேரம் 10:29:43 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிலவையும் இரவையும் பிரிக்க முடியாது. அப்படிதான், நிலவையும் காதலையும் பிரிக்க முடியாது. அடுத்ததாய் வரும் பாடல் நீங்களே கேளுங்க, ஏன் நான் சொன்னேன்னு உங்களுக்கு புரியும்.

நேரம் 10:34 38 நொடிகள்ல தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் பி சுசிலா அவர்களின் குரலில். காதல் கோயில் நடுவினிலே, கருணை தேவன் மடியினிலே, யாரும் அழியா பொழுதினிலே, அடைக்கலமானேன் முடிவினிலே, என் இறைவன் அவனே என பாடும் குரல் கேட்டேன், உன் தலைவன் அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன்.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சு நாள் நெஞ்சிலே காதல் தோன்றுமா. இந்த வரிகளை கொண்ட பாடாத பாட்டெல்லாம் பாடலை பாடினாங்க பி பி ஸ்ரீனிவாஸ் அண்ட் எஸ் ஜானகி. வீர திருமகன் திரைப்படத்திலிருந்தேன்.

நேரம் 10:43, 45 நொடிகளில் தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல், பாடலுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோவோ சொல்லணும்னா, காலத்துக்கு வயசு இல்லை, கடலுக்கும் வயசு இல்லை, காதலுக்கும் வயசு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கடந்த காதலை எப்போ நினச்சாலும் ஒரு சின்ன சிரிப்பு வரும். அப்படி ஒரு வயதை கடந்த ஒரு காதலை நினச்சி பார்க்குற தருணம் இந்த பாட்டு ஞாபகப்படுத்தும்.

நேரம் 10:49. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் உன்னை காணாத கண்ணும் பாடல்.

கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நெருங்கியாச்சு. நேரம் 10:56 தேன் சிந்துதே வானத்தோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆண்டவன் கடலை திரைப்படத்திலிருந்து அமைதியான இந்த நேரத்துல அமைதியான நதி நிலைன்னு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில்.

FM ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ ஆஸ்துமா நோய் குறித்து ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.

ஏழு 30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையும், 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் வழி. 10:02 முதல் 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ. 10:32 முதல் 11 மணி வரை கெட் செட் கோ. 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரலை.

12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவெளிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, தொலைபேசி வழி மகளிர் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ரெயின்போ கிட்ஸ் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:00 4:30 வரை அம்மன் TRY TMT கம்பிகளின் கட் கேமரா ரோலிங். தொலைபேசி வழி நேரலை 4:30 வரை கட் கேமரா ரோலிங். 5 அலையோடு விளையாடு, இது நேரலையில் இணைகிறார் RJ சீனு. 6:10 வரையிலும், 7:25 வரையிலும் மனம் விரும்புதே. 7:30 8 வரை அம்மன் TRY TMT கம்பிகளின் மனம் விரும்புதே.

7:02 செய்தி மலர், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி

0: The compound event at the World Cup 2026 Stage 2 in Shanghai, China today. The 25-year-old Maharashtra archer defeated Denmark veteran player-cum-coach Martin Damsbo 147-144 in the bronze medal playoff to secure India's first medal of the ongoing tournament. And with that, we end this news bulletin.
1: நேர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.